நேரம் 6:30 எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் தேனிசையில் அடுத்து எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்

0: தொடர்வது மாநிலச் செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். யோக கலை மனித குலத்திற்கு இந்தியா வழங்கிய விலைமதிப்பில்லாத பரிசு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் கல்வி அடித்தளமாக உள்ளது என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தனது நிலைப்பாட்டை தமிழக அரசு தெரிவிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். யோக கலை மனித குலத்திற்கு இந்தியா வழங்கிய விலைமதிப்பில்லாத பரிசு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உலக யோகாசன சாம்பியன் போட்டியை காணொலி மூலம் தொடங்கி வைத்து அவர் உரையாற்றினார். இந்த போட்டி உலக விளையாட்டுகளின் அடையாளமாக உருவெடுக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இது இளைஞர்களுக்கு பெருமளவிலான வாய்ப்புகளை வழங்கும் என்றும் அவர் கூறினார். யோகாசன போட்டிகளை உலக அளவில் விரிவுபடுத்துவதன் மூலம் தடகள வீரர்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்று அவர் தெரிவித்தார். இதன் மூலம் யோகாசன பயிற்சியாளர்கள், விளையாட்டு அறிஞர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் நிகழ்ச்சி மேலாளர்களுக்கு வாய்ப்புகளையும் வழங்கிடும் என்று அவர் கூறினார். சுகாதாரமான வாழ்வியல் முறைக்கு நீண்டகால தேர்வாக யோகக்கலை சிறந்த தேர்வாக அமையும் என்று பிரதமர் குறிப்பிட்டார். யோகாசன பயிற்சி மனம், உடல் ஆகியவற்றிற்கு புத்துணர்வு அளிப்பதுடன் உலக நல்லிணக்கத்திற்கு உத்வேகம் அளிப்பதாகவும் உள்ளது என்று அவர் கூறினார். அனைத்து நோய்களுக்குமான சிறந்த தீர்வாக யோகக்கலை திகழும் என்பதை வலியுறுத்தும் வகையில் யோகா 365 பிரச்சாரத்தை மத்திய ஆயுஷ் அமைச்சகம் தொடங்கியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இந்த முன்முயற்சியின் தூதுவர்களாக தடகள வீரர்கள் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் அழைப்பு விடுத்தார். ஒலிம்பிக் உள்ளிட்ட உலக அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் யோகாசன போட்டி இடம்பெறுவதற்கு இது முக்கிய பங்கு வகிக்கும் என்று திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார்.

0: நாட்டின் வளர்ச்சிக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் கல்வி அடித்தளமாக உள்ளது என்று மாநில வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். கடலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், மாணவர்கள் கற்றல் திறனுடன் ஒழுக்கத்தையும் கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆசிரியர்களின் வழிகாட்டுதலுடன் பிற துறைகளிலும் மாணவர்கள் தங்களது திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாணவர்களின் கல்விக்கு பொருளாதாரம் தடையாக இருக்கக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு பாடப்புத்தகங்கள், சீருடைகள் உள்ளிட்ட கல்விக்கான உபகரணங்கள் வழங்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். முன்னதாக மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவ மாணவியருக்கு பாடப்புத்தகங்கள், கல்வி உபகரணங்கள், சீருடைகள் வழங்கும் பணியை திரு ராஜ்குமார் தொடங்கி வைத்தார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தனது நிலைப்பாட்டை தமிழக அரசு தெரிவிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அனைத்து மக்களுக்குமான அரசாக தவிக செயல்பட வேண்டும் என்பது மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். போலி மதசார்பின்மையை தவிர்த்து தமிழர் பண்பாட்டை பாதுகாப்பதற்கு மாநில அரசு முன்வர வேண்டும் என்று திரு நயினா நாகேந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் ஜூன் 5ஆம் தேதி இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இத்தினத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சேலம் மாவட்டத்தில் சுற்றுச்சூழல் மன்றம் வாயிலாக 50,000 விதைப்பந்துகளை மாணவர்கள் உருவாக்கியுள்ளதாக பேராசிரியர் பிருந்தாதேவி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: என் பெயர் பிருந்தாதேவி. நாங்கள் எங்கள் என்வரன்மெண்டல் டேக்காக இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம், மரக்கன்றுகள் நடுறதுக்காக. நாங்கள் வந்து எங்கள் என்வரன்மெண்டல் ஸ்டூடெண்ட்ஸ் கிளப் மூலமாக இந்த 1 வருஷத்தில் ஒரு 50,000 விதைப்பந்துகளை தயாரித்து சிதர் கோயிலில் இருக்கிற நர்சரி கார்டனில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம். குருவம்பட்டி ஜூவில் இருக்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அது மூலமாக அவங்க வந்து ஒரு சீட்லிங்கை ரெடி பண்ணி ஒரு ட்ரீ ஸ்பீஷஸை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. திரும்பவும் அது வந்து மரமாகி நிறைய பறவைகளுக்கு அது ஒரு வாழ்விடமாக இருக்குதுங்கிறத நாங்கள் நம்புகிறோம். ஸோ ஒரு பறவை தன்னோட வாழ்நாளில் 10,000 மரங்களை உருவாக்குதுங்கிறப்ப நம்ம மனிதர்களாக முடியாதா அப்படிங்கிற ஒரு சிறு முயற்சி தான் எங்கள் என்வரன்மெண்டல் ஸ்டூடெண்ட்ஸ் கிளப் மூலமாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம்.
0: கடும் வெப்பத்தை குறைப்பதற்காக அனைவரும் மரக்கன்றுகளை நட முன்வர வேண்டும் என்று அம்மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர் ஒருவர் தெரிவித்தார்.
3: என்னுடைய பேர் பபீத். எனக்கு செடி மரங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் என்னோடய ஒவ்வொரு பர்த்டேக்குமே நான் வந்துட்டு 100 இல்லை 100+க்கு மேலே நான் செடி வச்சு அதை நல்லா க்ரோ பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு அதை அலைவாக வச்சுக்க நான் பார்ப்பேன். இப்போது இருக்க டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாகுது, நமக்கு ஹீட் இஷ்யூலாம், இதனால நமக்கு காம்ப்ளிகேஷன் அதிகமாகுது. ஸோ இதில் நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்காக ஆளுக்கு ஒரு 2 மரம் மட்டும் வச்சு அதை 2 மரத்தையும் நல்லா க்ரோ பண்ணாவே போதுமானது. கிளைமேட் சேஞ்சஸ் அப்புறம் இர்ரெகுலர் சேஞ்சஸ் எல்லாத்தையுமே நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். இதேமாதிரி எல்லாருமே பண்ணோம்னா நாம் நேச்சரோட ஒட்டி இருக்கும்போது எந்த பிரச்சனையும் நமக்கு வராது.
0: மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்குவதற்கான விண்ணப்பங்களை மத்திய அரசு பெற்று வருவதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தேசிய மாணவர் லேப்டாப் திட்டத்தின் கீழ் இலவச லேப்டாப்புகள் வழங்கப்படும் என்ற செய்தி முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்று தெளிவுபடுத்தியுள்ளது. இதுபோன்ற விளம்பரங்கள் அல்லது திட்டம் எதுவும் மத்திய அரசிடம் இல்லை என்று அந்த செய்திக்குறிப்பு உறுதி செய்துள்ளது. தனிநபர் அல்லது நிதி சார்ந்த தகவல்களை பெறுவதற்கான முயற்சிகளின் ஒரு பகுதியாக இத்தகைய செய்திகள் ஊடகங்களில் பரப்பப்பட்டு வருவதாக அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது. தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 3 நாட்களில் அதிகபட்ச வெப்பநிலை 4 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில்

0: ஒரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். காசா நகரை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பாலஸ்தீனியர்கள் 9 பேர் உயிரிழந்துள்ளனர். தென்கிழக்கு லெபனானில் மர்ஜோயன் பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஐநா அமைதிக்குழுவை சேர்ந்த ஒருவர் உயிரிழந்துள்ளது குறித்த விசாரணையை ஐநா உள்நாட்டு பாதுகாப்பு படை தொடங்கியுள்ளது. இந்திய ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கு இடையே வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பு வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை செயலர் திரு சிபி ஜார்ஜ் தெரிவித்துள்ளார். நாகாலாந்து மாநிலத்தில் இயற்கை வேளாண் விளைபொருட்களின் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை அம்மாநில ஆளுநர் திரு நந்த் கிஷோர் வலியுறுத்தியுள்ளார். வடகிழக்கு பொருளாதார வழித்தடம் அமைப்பதற்கான பணிகளை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று மிசோரம் மாநில முதலமைச்சர் திரு லால்தோமா கேட்டுக்கொண்டுள்ளார். மதுரை மாவட்டத்தில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகங்களில் நடைபெறும் செயல்பாடுகள் குறித்து மாநில வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் ஆய்வு செய்தார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கிராமப்புறங்களில் கால்நடைகளை வேட்டையாடி வரும் சிறுத்தையை பிடிக்க 10-க்கும் மேற்பட்ட இடங்களில் வனத்துறையினர் கேமராக்களை பொருத்தியுள்ளனர். திண்டுக்கல்லில் மருந்து விற்பனை கடைகளில் அதிக போதை தரும் டானிக் மாத்திரைகளை விற்பனை செய்த 3 பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பொங்கலூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் கணக்கில் வராத 2,53,000 ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. மாநில அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவது குறித்து தாம்பரம் சேலையூர் சரக காவல்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். விளையாட்டுச் செய்தி. உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. ஆடவர் 87 கிலோ எடைப்பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சுனில்குமார் 4-3 என்ற புள்ளி கணக்கில் கிர்கிஸ்தானின் அசர்த் சலுடினோவை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றினார். 97 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் நிதிஷ்குமார் 13-9 என்ற புள்ளி கணக்கில் கஜகஸ்தானின் நுர்சியல் அமனாலை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். யோகக்கலை மனித குலத்திற்கு இந்தியா வழங்கிய விலை மதிப்பில்லாத பரிசு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் கல்வி அடித்தளமாக உள்ளது என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தனது நிலைப்பாட்டை தமிழக அரசு தெரிவிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: இஎம் ஆகாஷவாணி சம்பிரதி வார்த்தாக ஸ்ரூயந்தாம். பிரவாச்சகோ நரேந்திர தத்த சேமவாலக. अथ वार्ताः. प्रधानमंत्री नरेन्द्र मोदी अद्य गुजरातस्य दमनक्षेत्रस्य भ्रमणं करिष्यति. सः सूरत नगरे राजमार्गस्य विद्युदुत्पादन प्रकल्पस्य औद्यमिक क्षेत्रस्य च कृते 8,18,000 कोटि रूप्यकाणां बहुविध विकास परियोजनानां समर्पणं शिलान्यासं च करिष्यति. श्रीमोदी सूरत नगरे 200 शय्यायुक्तं ईएसआईसी इति चिकित्सालयम् अपि उद्घाटयिष्यति, यत् विशिष्टक्षेत्रेषु आधुनिक माध्यमिक स्वास्थ्य सेवाः प्रदास्यति. प्रधानमंत्री गुजरात सर्वकारस्य अनेकेषां महत्वपूर्णानां उपक्रमाणां उद्घाटनमपि करिष्यति, येषु आधुनिक विद्युत वितरण उन्नयनम्, उन्नत अपशिष्ट व्ययनम्, पेट्रोलियम चेत्यादीनि अन्तर्भवन्ति. सायंकाले प्रधानमंत्री मोदी दमननगरं गत्वा प्रायः 77,900,000 कोटि रूप्यकाणां विकास परियोजनानां शिलान्यासं करिष्यति. एतासु परियोजनासु स्वास्थ्यसेवा, नागरिक विमानयानं, पर्यटनम्, अवसंरचना, संपर्कः, जनकल्याणम् इत्यादीनि विविध क्षेत्राणि सम्मिलितानि सन्ति. प्रधानमंत्री नमो विमानस्थानकस्य, नमो चिकित्सालयस्य च नूतन भवन सहितं प्रायः 44,300,000 कोटि रूप्यकाणां परियोजनानां उद्घाटनं संपर्कं च अपि करिष्यति. नूतन विमानस्थानक टर्मिनल इत्यनेन क्षेत्रीय वायुसंपर्कः महत्वपूर्ण रूपेण वर्धिष्यति, अपि च अस्य प्रदेशस्य आर्थिक वृद्धि च सुकरा भविष्यति. भारतीय रिजर्व बैंक इत्येतत् द्वैमासिक्याः मौद्रिक नीत्याः घोषणां करिष्यति. आरबीआई इत्यस्य प्रमुखः संजय मल्होत्रा अद्य प्रातः मौद्रिक नीति समित्या कृतानां निर्णयानां उद्घोषणं करिष्यति. SBI Research Report इत्यस्य अनुसारं

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேர்கள் இணைந்திருக்கும் 100.1 MHz FM கோல்டில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. காலை 7:25 திரையிசை, 7:30 ஆஜ் சவீரே செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை, காஞ்சிபுரம் எம் குணசேகரன் அவர்களின் நாகஸ்வர இசை, சாலவாக்கம் எஸ் வி ரகுராமன் அவர்கள் தவில், 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், இவை இரண்டும் டெல்லி அஞ்சல், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லை பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, இதில் யோகாபியாசம், தொடர்ந்து ஸ்ரீ லக்ஷ்மி மோகன் ராவ் அவர்களின் உரை ஆகியவை இடம்பெறும். நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரைகானம், 12:50 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர், எம்பார் டி எஸ் வரதாச்சாரி அவர்களின் பாட்டு, கோவை எஸ் உஷா அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், 2:30 திரைகானம், 3:00 மதுரம் மதுரம் ஈசமயம், இதில் யோகாபியாசம், தொடர்ந்து டாக்டர் கே சுனில்குமார் அவர்களின் உரை ஆகியவை இடம்பெறும். மாலை 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா, இவை மூன்றும் டெல்லி அஞ்சல்.

0: தூய்மை எரிசக்தி, கல்வி போன்ற துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். வரலாறு மற்றும் கலாச்சார ரீதியில் இரு நாடுகளுக்கும் இடையே வலுவான நட்புறவு இருந்து வருவதாகவும், உயர் தொழில்நுட்பம் பொருளாதார நடவடிக்கைகளில் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுவடைய செய்வதற்கான முன்முயற்சிகள் குறித்தும் ஆலோசனை நடத்தியதாக திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இதனிடையே பெங்களூருவில் லிவர்பூல் பல்கலைக்கழக கிளையை அமைப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கை அமலாக்கத்தின் குறிப்பிடத்தக்க நடவடிக்கை என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கற்றல், புதுமை கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சி ஆகியவற்றில் உலகின் மையமாக இந்தியா உருவெடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். உலக அளவில் முன்னணியில் உள்ள பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் அதன் கிளைகளை அமைத்து வருவதன் மூலம் இளைஞர்களுக்கு சிறந்த கல்விக்கான வாய்ப்புகள் அதிகரிப்பதுடன் கல்வித்துறையில் இந்தியா பிரிட்டன் இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். எரிசக்தி துறையில் இந்தியா வெனிசுலா இடையே நீண்டகால உறவுகள் இருந்து வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவிட்டுள்ள அவர், அதிக அளவிலான எண்ணெய் வளம் கொண்ட நாடாக உள்ள வெனிசுலாவில் கச்சா எண்ணெயை சுத்திகரிக்கும் பணிகளில் இந்திய நிறுவனங்களின் தொழில்நுட்ப நிபுணத்துவம், மனிதவளம் ஆகிய துறைகளில் முக்கிய பங்களிப்பை வழங்க முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஏப்ரல் மே மாதங்களில் இந்தியாவிற்கு அதிக அளவில் கச்சா எண்ணெயை பெருமளவில் விநியோகம் செய்த நாடாக வெனிசுலா திகழ்வதாகவும், எதிர்காலத்தில் எரிசக்தி துறையில் இரு நாடுகளுக்கும் இடையேயான வாய்ப்புகளை இது எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். கச்சா எண்ணெய் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக இந்திய தொழில்நுட்ப வல்லுநர் குழு விரைவில் அந்நாட்டிற்கு செல்ல உள்ளதாக திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். நேபாள் வெளியுறவு அமைச்சர் திரு ஷிசிர் கனால் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில், அவரது இந்த பயணத்தின் போது வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இவ்விரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம், போக்குவரத்து, எரிசக்தி, முதலீடு உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பரம் நலன் சார்ந்த பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்படும் என்று நேபாள அரசு தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவுக்கு களங்கம் விளைவிக்கும் முயற்சிகள் ஒருபோதும் வெற்றி அடையாது என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். சர்வதேச செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்த பேட்டியில், இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் அந்நாட்டின் வெளியுறவுக் கொள்கை சுதந்திரமானது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவுடனான பொருளாதார வாய்ப்புகளை விரிவுபடுத்தும் நடவடிக்கைகளுக்கு ரஷ்ய உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்தார். விமான நிறுவனங்களுக்கு வலுவான நிதி கட்டமைப்பு, விமான பயணிகளுக்கு குறைந்த செலவில் பயணம் ஆகியவற்றை உறுதி செய்யும் வகையில் விமான எரிபொருள் நிலைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் புதிய விலையை மத்திய அரசு நிர்ணயித்துள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவி வரும் பதற்றமான சூழல் காரணமாக சர்வதேச அளவில் எரிபொருளுக்கான விலை அதிகரித்து வரும் நிலையில், உள்நாட்டு விமான நிறுவனங்களுக்கு எரிபொருள் விலையை லிட்டர் 1.86 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய விலை அடுத்த 3 ஆண்டுகளுக்கு எவ்வித மாற்றமும் இன்றி இருக்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. பயண கட்டணம் மற்றும் விமான நிலைய கட்டணங்களை சீராக பராமரிப்பதற்கு இத்திட்டம் உதவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விலை நிர்ணயத்தின்படி எண்ணெய் நிறுவனங்களுக்கான ஈவுத்தொகை, வரிகள் உட்பட விமான எரிபொருளின் விலை லிட்டர் 1 தில்லியில் 115 ரூபாயாகவும், மும்பையில் 114.50 ரூபாயாகவும், சென்னையில் 139 ரூபாயாகவும் இருக்கும் என்று மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் இயக்குநர் திரு ரோஹித் ராஜ் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் முசாஃபர்பூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 5 உயர்ந்துள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டு உறவினர்களின்

0: ஒப்படைக்கப்பட்டதாக அம்மாவட்ட ஆட்சியர் திரு சுப்ரத் குமாசன் தெரிவித்துள்ளார். அம்மாநில முதலமைச்சரின் அறிவுறுத்தலின் பேரில் உயிரிழந்தோரின் குடும்பத்தங்களுக்கு தலா 400,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்த 5 உறுப்பினர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் தெரிவித்தார். இதனிடையே இந்த தீ விபத்திற்கு மின்கசிவே காரணம் என்று முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாக அம்மாவட்ட மொத்த காவல்துறை கண்காணிப்பாளர் திரு கந்தேஷ் மிஸ்ரா தெரிவித்துள்ளார். எனினும் இந்த விபத்திற்கான காரணம் குறித்த முழுமையான விசாரணை நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். இந்நிலையில் இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு அம்மாநில முதலமைச்சர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் ஜூன் 5 இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இத்தினத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புவியை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் 1973 இந்நாளை உலக சுற்றுச்சூழல் தினமாக கடைபிடிக்க ஐநா முடிவு செய்தது. 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவார இறுதி ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. ஜப்பானில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. மகளிர் அரை இறுதி ஆட்டத்தில் இந்தியா சீனாவை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இந்திய நேரப்படி இன்று காலை 9:30 தொடங்குகிறது. உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. ஆடவர் 87 கிலோ எடைப்பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சுனில்குமார் 4-3 என்ற புள்ளி கணக்கில் கிர்கிஸ்தானின் அசாத் சாலிடினோவை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றினார். 97 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் நிதிஷ்குமார் 13-9 என்ற புள்ளி கணக்கில் கஜகஸ்தானின் நுராய்சில் அமனாலை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா வெனிசுலா இடையேயான நட்புறவு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலை பிஜேபி மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் வெளியிட்டுள்ளன. நேபாள் வெளியுறவு அமைச்சர் திரு ஷிசிர் கனால் 3 அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவுக்கு களங்கம் விளைவிக்கும் முயற்சிகள் ஒருபோதும் வெற்றி அடையாது என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவார இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி நேரம் 7:25. 100.1 MHz FM கோல்டில் இப்போது ரசிக்கலாம் பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் பாடியுள்ள பாடலை.

0: தொடர்வது ஆஜ் சவேரே செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல்.
1: சமாச்சார் சேவா பிரபாக் பிரஸ்துத் கர்த்தா ஹை கார்யக்ரம் ஆஜ் சவேரே.

1.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டில் 9 மணி வரை உங்களை மகிழ்விக்க வருவது திரைகானம். முதலில் பேச்சுலர் திரைப்படத்திற்காக கபில் கபிலன் பாடியுள்ள பாடல்.

0: है तार टेली लॉ के ऐप वेबसाइट www.daily-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है।
1: திரைக்கணத்தில் தொடர்ந்து அனிருத் ரவிச்சந்தர் ஜொனிட்டா காந்தி பாடியுள்ள பாடலை கேட்கலாம். டாக்டர் திரைப்படத்திலிருந்து.

பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரர், எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு, ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: ஸ்வயமகி கட்டுப்பாடு பாரதிய சேனா.
1: நேரம் 8:47. 100.1 MHz FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் அடுத்து ஸ்ரீவர்தினி, அதித்தி, சத்யாயாமினி, ரோஷினி, தேஜஸ்வினி ஆகியோர் குரல்களில் ஒலிப்பது எனிமி திரைப்பட பாடல்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-648-648, 044-249-648-648.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com agncn1@gmail.com

0: கீதாக்கா மாடியில இருந்து தூக்கி போடுறாங்க, கோல் கோல், ஓ மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு, கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க, ஆஹா கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு, கோல் கோல் கோல். சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டில மட்டும் போடுங்க.
1: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே மேன்மை. சர்

0: நேர்கள் கேட்டு மகிழ்ந்தது 100.1 MHz FM கோல்டு வழங்கிய திரைகானம். மீண்டும் இணைவோம் இனிய திரை இசை பாடல்களுடன் சுகமான ராகங்களில் காலை 10:30. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் 9:00. ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் எம் குணசேகரன் அவர்களின் நாகஸ்வரிசை கேட்கலாம். சாலவாக்கம் எஸ் வி ரகுராமன் அவர்கள் தவில். முதலில் ஸ்ரீ மதுராபுரி நிலையே என தொடங்கும் முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதி, ராகம் பிலஹரி, ரூபகதாளம்.

நேரம் இப்போது 9:22:40. அரங்கிசை நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் எம் குணசேகரன் அவர்களின் நாகஸ்வரேசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சாலவாக்கம் எஸ் வி ரகுராமன் அவர்கள் தவில். நிகழ்ச்சியில் இனி நின்னே நம்மிதினையா, ராகம் சிம்மேந்திர மத்தியமம், மிஸ்ரச்சாப்பு தாளம், மைசூர் வாசுதேவாச்சார் கீர்த்தனை.

சிம்மேந்திர மத்தியமம் ராகத்தில் மைசூர் வாசுதேவாச்சார் கீர்த்தனை இடம்பெற்றது. அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை காஞ்சிபுரம் எம் குணசேகரன் அவர்களின் நாகஸ்வரேசை கேட்டோம். சாலவாக்கம் எஸ் பி ரகுராமன் அவர்கள் தவில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: இதமான பாடல்களை சுமந்து வரும் சுகமான ராகங்கள் 11 மணி வரை உங்களுக்காக. முதலில் நான் பாடும் பாடல் திரைப்படத்திற்காக S. ஜானகி குரலில்.

0: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTEC cadet entry scheme, permanent commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar, safeguarding seas for a Viksit Samriddh Bharat. Join Indian Navy.
1: கண்ணா, நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அத மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: நேரம் 10:42. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சுகமான ராகங்கள். வழங்கிக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் 100.1 MHz FM கோல்டு. இனி எஸ் ஜானகி பாடிய பாடல் ஒழிப்பது நீங்கள் கேட்டவை திரைப்படத்திலிருந்து.

0: சீதா.
1: ஹே மங்கி ஆண்டி, என்ன இந்த பக்கம்?
0: ஹே தினேஷ், பல முறை சொல்லிருக்கேன், என் பேரு மங்கம்மா. அம்மா எங்கடா?
1: ஆண்டி, மம்மி எங்க போச்சுன்னு தெரியல.
0: என்ன வர சொல்லிட்டு எங்க போயிட்டா? ஏண்டா தினேஷ், பொழுதன்னைக்கும் இப்படி செல்லையே கட்டிக்கிட்டு இருக்கியே, நேரத்தை வீணடிக்காம கொஞ்சம் வானொலி கேட்கலாம்ல?
1: போங்க ஆண்டி, ரேடியோல பாட்டு தான் போடுவாங்க, அத செல்லே கேப்பனே.
0: என்னடா இப்படி சொல்லிட்ட? நாடு முழுக்க இருக்கிற ஆகாஷ்வாணி அலைவரிசைகள்ல பயனுள்ள தகவல்கள், இலக்கிய நிகழ்ச்சிகள், நேர்காணல்கள், இளைஞர்களுக்கான நிகழ்ச்சிகள் அப்படின்னு பலவிதமான நிகழ்ச்சிகள் மூலமா கடந்த 90 வருஷமா நமக்காக தந்துட்டு இருக்காங்களே, அத கேட்டாலாவது உனக்கு அறிவு வளருதான்னு பாப்போம்.
1: நீங்க சொல்லிட்டீங்கல்ல, வளர்த்துறோம் ஆண்டி.
0: போடா இவனை, உனக்கு போய் புத்தி சொல்ல வந்தேன் பாரு.

101.1 MHz FM Gold வழங்கிக் கொண்டிருக்கும் சுகமான ராகங்களில் அடுத்த வாரிசு திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் P. சுஷீலா பாடியுள்ள பாடல்.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026 பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி
1: https://awards.gov.in.
0: விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை 31 தேதி.

0: Sensex declined 45 points to 74,315, while Nifty was trading 25 points down at 23,391 when the reports last came in. And that is the end of this news bulletin.
1: நேரம் 11:10. ஆகாஷ்வாணி.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.

1.1 MHz FM கோல்டு வழங்கும் திரைக்கானம் 11:30 வரை. முதலில் சுந்தரபாண்டியன் திரைப்படத்திற்காக சைந்தவி பாடியுள்ள பாடல்.

வணக்கம், நான் எழுத்தாளர் லதா சரவணன், தொழில் முனைவோர். முதல்ல 90 வருட ரேடியோ குழந்தைக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள். என்னடா குழந்தைன்னு சொல்றேன் பாக்குறீங்களா? அவங்க தாங்க தினசரி புதுசா கத்துக்குவாங்க, தன்னோட குறும்பான செயல்களால நம்ம ரசிக்க வைப்பாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, ஒரு 1992 அந்த டைம்ல அதிகாலையில தூக்கத்துல இருந்து நம்மளை எழுப்புறது முதல்ல அந்த மெல்லிய இறைச்சலோட கலந்து காத்துல வர்ற அந்த சப்தம் தான். நான் ஸ்கூல் போற அந்த நேரத்துல காலையில தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா அவர்களுடைய இன்று ஒரு தகவல் கேட்பேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரசனையா அந்த குரல்ல அவருடைய அந்த கதைகளையும் தகவல்களையும் கேட்கறதே ரொம்ப அலாதியான ஒரு இன்பமா இருக்கும். அப்ப எனக்கு வாசிப்பு அனுபவம் எல்லாம் இல்ல அப்படின்னாலும் இந்த கேட்டல் அனுபவத்தை எனக்கு கொடுத்தது ரேடியோன்னு தான் சொல்லணும். ஞாயிற்றுக்கிழமையில அந்த சாயந்திர நேரத்துல வந்து ஒளிச்சித்திரத்துல ஒரு நாடகத்தையும் ஒரு திரைப்பட வசனத்தையும் கேட்கும் போதும் பாடல்களை கேட்கும் போதும் எவ்வளவு நெருக்கமான ஒரு உணர்வை வந்து அது கொடுத்தது. ரேடியோ நம்மளால கையில தூக்கிட்டு போக முடியலனாலும் இன்னைக்கு கார், மொபைல் அப்படின்னு நிறைய இடங்கள்ல நம்ம கூட பயணிச்சுக்கிட்டே தான் இருக்கு. காணாத குரல், மறக்க முடியாத காலம், அந்த மறக்க முடியாத நினைவில் நானும் சில தடவை பங்கேற்றிருக்கேன் அப்படிங்கறது எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. மனிதர்களை இணைக்கும் அந்த ரேடியோவின் குரல் இன்னும் பல 100 ஆண்டுகள் வாழணும் அப்படின்னு நான் வந்து வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம்.

நேரம் 11:21. 100.1 MHz FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் தொடர்ந்து ஒலிக்கும் பாடல் ஹரிச்சரண் வந்தனா ஸ்ரீனிவாசன் குரல்களில் தாண்டவம் திரைப்படத்திலிருந்து.

திரைக்களத்தின் நிறைவாக நான் இத்திரைப்படத்திற்காக கார்த்திக் ஜி சாகிதி பாடியுள்ள பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: வாழ்க்கைக்கு வழிகாட்டும் குரளமுதம் கேட்கலாம்.
2: இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகலெண்ணும் துன்பத்துள் துன்பம் கடின்.
3: துன்பங்களில் கொடிய துன்பமாகிய மன முரண்பாட்டை விட்டுவிட்டால் இன்பங்களில் மிக இனிய இன்பம் வந்து சேரும். குறள் எண் 854 அதிகாரம் இகல்.
2: இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகலெண்ணும் துன்பத்துள் துன்பம் கடின்.
3: துன்பங்களில் கொடிய துன்பமாகிய மன முரண்பாட்டை விட்டுவிட்டால் இன்பங்களில் மிக இனிய இன்பம் வந்து சேரும். குறள் எண் 854 அதிகாரம் இகல்.
1: குறளமுதம் கேட்டீர்கள். நேயர்கள் இணைந்திருக்கும் எஃப்எம் கோல்டில் இனி ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. அறிவிப்பினை தொடர்ந்து திரைகானம். 12:50 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர். எம்பார் TS வரதாச்சாரி அவர்களின் பாட்டு, கோவை S உஷா அவர்கள் வயலின், சேத்தலை R அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 2:30 திரைகானம். 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம். மாலை 4:10 தேநீர் நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஸ்கர் சமாச்சார். 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு. இவை மூன்றும் டெல்லி அஞ்சல். 5:00 அரங்கிசை, ஸ்ரீவித்யா விஸ்வநாத் அவர்களின் வீணை இசை கேட்கலாம். திருவனந்தபுரம் R வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், தொடர்ந்து திரையிசை. 6:30 மார்க்கெட் மந்த்ரா. 7:10 இளைய பாரதம். வாழ்க்கை ஓட்டப்பந்தயமா அல்ல ஒரு அழகிய பயணமா? உரை வழங்குபவர் வி மேக்னா. திருக்குறளில் திளைக்கும் காதல், டி யோகலட்சுமி வழங்கும் உரை. ஒழுக்கம் மனித வாழ்வின் முதுகெலும்பு, உரை வழங்குபவர் எம் ராஜலட்சுமி. 7:50 செய்தி கதம்பம். 8:10 திரைகானம். ஒன்பது 15 ஸ்பாட்லைட், 9:30 கரண்ட் அஃபேர்ஸ், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ். இவை நான்கும் டெல்லி அஞ்சல். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். 11:10 மத்திய அரசின் 12 நிறைவு குறித்து பல்வேறு கருப்பொருள்களிலான சிறப்பு இருமொழி கலந்துரையாடல் டெல்லி அஞ்சல். இதில் பங்கு பெறுபவர் மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சர் அன்னபூர்ணா தேவி அவர்கள். 11:45 திரைகானம். இதுவரை எஃப்எம் கோல்டில் இனி ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். இனி உங்கள் செவிகளுக்கு விருந்தாக காலத்தால் அழியா காவிய பாடல்களை சுமந்து வரும் திரைகானம். முதலில் சாந்தி நிலையம் திரைப்படத்திற்காக பி. சுஷீலா குழுவினருடன் பாடிய பாடல்.

இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்ட போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்தத பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: विधिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निःशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं।
1: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில் உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் தொடர்ந்து செல்வமகள் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பி சுஷீலா பாடியுள்ள பாடலை கேட்கலாம். பாடல் ஒலிக்கும் நேரம் 12:15.

0: என்னது, யாருமே இல்லாத ரூம்ல லைட்டு ஃபேனு எல்லாம் ஓடிட்டு இருக்கு. எங்க போயிட்டாங்க எல்லாரும்? பவித்ரா எங்க இருக்க?
1: கவிதா, நான் இங்க சமையல் அறையில தான் இருக்கேன். நீ எப்ப வந்த?
0: நான் இப்பதான் வந்தேன். அது சரி, ரூம்ல தான் யாருமே இல்லையே, ஃபேன் லைட் எல்லாம் எதுக்கு ஆன்லே இருக்கு?
1: ஐயோ மறந்துட்டேன், சரி விடு. இப்ப என்ன அதுக்கு?
0: என்ன இப்படி சொல்லிட்ட? எவ்வளவு மின்சாரம் வீணா செலவாது. நாம அந்த அறைய பயன்படுத்தாம வெளியில போகும்போதே அதை அணைச்சிட்டு போனா எவ்வளவு மின்சாரத்தை சேமிக்கலாம். அதே மாதிரி பணியிடங்கள்ல நாம இல்லாதப்ப லேப்டாப், கம்ப்யூட்டர் போன்ற சாதனங்கள்ல மானிட்டர் ஆஃப் பண்ணிட்டு போலாம். இப்படி நாம நம்மளால முடிஞ்ச அளவு மின்சாரத்தை சேமிக்கலாம்.
1: நல்ல விஷயம்தான் சொல்லியிருக்கேன், நான் இனிமேல் அப்படியே செய்யறேன்.
0: மின்சாரத்தை சேமிப்போம், நாட்டு நலன் காப்போம்.
2: திரிகணத்தில் தொடர்ந்து ரகசிய போலீஸ் 115 திரைப்படத்திற்காக பி. சுஷீலா பாடியுள்ள பாடல்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது 100.1 MHz FM கோல்டு வழங்கிய திரைகானம். மீண்டும் திரை இசை பாடல்கள் பிற்பகல் 2:30. தொடர்வது தெலுங்கு, அதனைத் தொடர்ந்து தமிழில் செய்திகள்.

0: செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத் மற்றும் டாமனில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். முதற்கட்டமாக குஜராத் மாநிலம் சூரத் செல்லும் பிரதமர் 18,800 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் பேசுகிறார். சூரத்தில் 200 படுக்கைகள் கொண்ட ESI மருத்துவமனையையும் அவர் திறந்து வைக்கிறார். இன்று மாலை டாமன் செல்லும் பிரதமர் அங்கு 2,970 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். மருத்துவம், சிவில் விமான போக்குவரத்து, சுற்றுலா, உட்கட்டமைப்பு, போக்குவரத்து உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் இதில் அடங்கும். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், சுற்றுச்சூழலையும் உயிரி பல்லுயிர் பெருக்கத்தையும் பாதுகாத்து நிலையான வாழ்க்கை சூழலை உறுதி செய்ய அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். மக்கள் இயற்கையோடு இணைந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். தெய்வப்புலவர் திருவள்ளுவரின் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்ற அறநெறிப்படி வாழ்வோம் என்றும் திரு CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு விடுத்துள்ள சுற்றுச்சூழல் தின வாழ்த்துச் செய்தியில், நிலையான வளர்ச்சிக்கு சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நடவடிக்கையில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் உள்ளிட்ட பல திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் விடுத்துள்ள செய்தியில், இயற்கை மற்றும் பருவநிலையை பாதுகாத்து வலமான எதிர்காலத்திற்கு உறுதி ஏற்போம் என்று கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு வனத்தையும் வன உயிரினங்களையும் பாதுகாக்க பல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். அதிக அளவில் மரங்களை நட்டு பசுமை இந்தியாவை உறுதி செய்வோம் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பணியை நாம் ஒவ்வொருவரும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். எதிர்கால சந்ததியினருக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மிக்க பூமியை அளிக்க இந்நாளில் உறுதி ஏற்போம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். வெளிநாட்டு நிறுவன முதலீட்டு வரிக்கு மத்திய அரசு விலக்கு அளித்துள்ளது. மேலும் அரசு பங்குகள் மீதான முதலீடுகளிலிருந்து கிடைக்கப்பெறும் வட்டி வருவாய்க்கான வரியும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதை நடைமுறைப்படுத்தும் வகையில் வருமான வரி திருத்தத்திற்கான அவசர சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த வரிச்சலுகைகள் நடப்பாண்டு ஏப்ரல் 1 தேதியிலிருந்து நடைமுறைக்கு வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத்தின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், உத்தரப்பிரதேச மாநிலத்தின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றி வருபவர் யோகி ஆதித்யநாத் என்று குறிப்பிட்டுள்ளார். மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படவும் மாநிலத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் அவர் மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். இவ்வாண்டு 12ஆம் வகுப்பு CBSE தேர்வு எழுதிய மாணவர்களில் 70,000-க்கும் மேற்பட்டோர் மறு மதிப்பீடு, மறுக்கூட்டல் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்திருப்பதாக CBSE தெரிவித்துள்ளது. 7,314 பேர் மதிப்பெண்களை சரிபார்க்கவும் 63,000 பேர் மறு மதிப்பீடு கோரியும் விண்ணப்பித்துள்ளனர். விடைத்தாள் நகல்கள் கோரியும் விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக CBSE தெரிவித்துள்ளது. கடந்த 13ஆம் தேதி CBSE 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் தொடர்பாக அதிக மாணவர்கள் கோரிக்கைகளை முன்வைத்தனர். இவ்வாண்டு தொடங்கப்பட்ட இணையதளத்தின் மூலம் தங்களது கோரிக்கைகளுக்கு மாணவர்கள் தீர்வு கண்டு வருவதாகவும் CBSE தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நடப்பாண்டில் தொடர்ந்து 2வது முறையாக ரிசர்வ் வங்கியின் வட்டி விகிதங்களில் மாற்றம் ஏதும் செய்யப்படவில்லை. மும்பையில் இன்று ரிசர்வ் வங்கியின் 2வது 2 மாத நிதிக் கொள்கையை வெளியிட்டு பேசிய அதன் ஆளுநர் திரு சஞ்சய் மல்கோத்ரா, ரிசர்வ் வங்கி வர்த்தக வங்கிகளுக்கு வழங்கும் குறுகிய கால கடன்களுக்கான ரெப்போ வட்டி

0: விகிதம் 5.25% நீடிக்கும் என்று தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் மதிப்பீடு 6.9% 6.6% குறைந்துள்ளதாக அவர் கூறினார். நடப்பாண்டிற்கான நுகர்வோர் விலை குறியீட்டின் அடிப்படையிலான பணவீக்க மதிப்பீடு 4.6% 5.1% உயர்ந்திருப்பதாகவும் அவர் கூறினார். வெளிநாடு வாழ் இந்தியர் மற்றும் வெளிநாட்டு குடியுரிமை பெற்ற இந்தியர்கள் பங்குகளில் முதலீடு செய்வதற்கான வரம்பையும் ரிசர்வ் வங்கி உயர்த்தியுள்ளது. ரெப்போ வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி உயர்த்தாததற்கு அசோசம் தொழில் வர்த்தக கூட்டமைப்பு வரவேற்பு தெரிவித்துள்ளது. அந்த அமைப்பின் பொதுச் செயலாளர் திரு சௌரப் சன்யான் செய்தியாளர்களிடம் பேசுகையில், வட்டி விகிதம் 5.25% தொடர்வதால் பொருளாதார வளர்ச்சி மேம்படும் என்று தெரிவித்தார். நாட்டின் பணவீக்கமும் அதிக அளவில் உயராமல் கட்டுக்குள் இருக்கும் என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் 436 தொலைநோக்கு திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து தமிழக அமைச்சரவைக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று காலை நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை முற்றிலுமாக தடுப்பது குறித்து விவாதிக்கப்பட்டதாக அவர் கூறினார். அரசின் பல்வேறு துறைகளில் ஊழல் மற்றும் லஞ்சத்தை ஒழிக்க உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தியதாகவும் திரு நிர்மல்குமார் தெரிவித்தார். ஏழை மக்களின் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தமிழகத்தின் வேலூர் மாவட்டத்தில் பிரதமரின் விபத்து காப்பீடு திட்டத்தில் 400,000 மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக அம்மாவட்ட முன்னோடி வங்கியின் மேலாளர் திருமதி லில்லி பாய் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு 20 ரூபான்றது வந்து கான்ட்ரிபியூஷனா அவங்க கட்டணும். அந்த 20 ரூபாய் கட்டிட்டு இருக்கிற ரெக்கார்டு இருந்து நாமினேஷன் ப்ராப்பரா இருந்தா அவங்களுக்கு ஆக்சிடென்டல் டெத்துன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த வேலை ஏதாவது ஒன்றாச்சுன்னா அந்த மாதிரி டெத் ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய வங்கியின் மூலயமா 2 லட்சம் ரூபாய் வரலாம். அவங்களோட குடும்பத்துக்கு அவங்களுக்கு உதவித்தொகையா கவர்மெண்ட் கொடுப்பாங்க. இது வந்து நமக்கு மட்டும் கிடையாது, இது நாம சேர்த்த பணம் வந்து வேற ஒரு குடும்பத்துக்கு உதவியா இருக்கும் அப்படின்றதுக்காக நாம சிறுக சிறுக எல்லாருமா சேர்ந்து கூட்டு முயற்சியில சேமிக்கிற பணம்.
0: தமிழக பிஜேபி முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அளித்த ராஜினாமாவை பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் ஏற்றுக்கொண்டுள்ளார். திரு அண்ணாமலை பிஜேபியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக தமது ராஜினாமா கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் அணு ஆயுதத்தை நிரந்தரமாக கைவிடுவதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். அந்நாட்டுடனான சமரச பேச்சுக்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அனைத்து பேச்சுவார்த்தைகளிலும் அணு ஆயுதத்தை ஈரான் கைவிட வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். அணு ஆயுதங்களை பிற நாடுகளிலிருந்து பெறுவதற்கு ஈரான் ஒருபோதும் அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் திரு டொனால்டு டிரம்ப் திட்டவட்டமாக கூறினார். ஓமன் நாட்டின் கடல் பகுதி அருகே கப்பல்களுக்கு எரிபொருள் நிரப்பும் 2 இடங்களையொட்டி ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதால் மினா ஏற்றுமதி முனையத்தில் எரிபொருள் நிரப்பும் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அந்நாட்டின் தலைநகர் மஸ்கட் அருகே அமைந்துள்ள மினா ஏற்றுமதி முனையத்திலிருந்து உலகின் பல்வேறு நாடுகளுக்கு கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. எரிபொருள் ஏற்றுமதியில் நீண்ட காலத்திற்கு ஏற்படும் பாதிப்பு ஓமன் பொருளாதாரத்தை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-5, 1-6, 10-6 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ஆண்ட்ரூ ஃபென்டி வெனிசுலாவின் பிராண்டோன் பெரஸ் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத் மற்றும் டாமனில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ரிசர்வ் வங்கி இன்று வெளியிட்ட 2 மாத நிதிக் கொள்கையில் ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றம் செய்யப்படவில்லை. ஈரான் அணு ஆயுதத்தை நிரந்தரமாக கைவிடுவதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி நேரம் 12:25. 100.1 MHz எஃப்எம் கோல்டில் மெல்லிசை கேட்கலாம். மெல்லிசையின் தொடக்கமாக பொன்பரப்பியான் இயற்றிய பாடலை பாடியவர் டி.எல். தியாகராஜன். பாடலுக்கு இசையமைத்தவர் என்.எஸ். தியாகராஜன்.

0: 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: 100.1 MHz எஃப்எம் கோல்டில் இசை மலர். எம்பார் டி எஸ் வரதாச்சாரி அவர்களின் பாட்டு கேட்கலாம். கோவை எஸ் உஷா அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். முதலில் இனியொரு கணம் என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல், ஸ்ரீரஞ்சினி ராகம், ரூபக தாளம்.

இதுவரை இசைமலரில் எம்.ஆர். டி.எஸ். வரதாச்சாரி அவர்களின் பாட்டு கேட்டோம். கோவை எஸ். உஷா அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர். அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று மாலை 5 மணிக்கு அரங்கிசையில் ஸ்ரீ வித்யா விஸ்வநாத் அவர்களின் வீண இசை கேட்கலாம். திருவனந்தபுரம் R. வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம்.

0: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTEC Cadet Entry Scheme Permanent Commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy. Combat ready, cohesive, Atmanirbhar. Safeguarding seas for a Viksit Samriddh Bharat. Join Indian Navy.
1: திரைக்காலத்தில் அடுத்து ஹரிஹரன் சித்ரா குரல்களில் பிரியம் திரைப்பட பாடல்.

0: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
1: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
0: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
1: இப்பதான் 0 ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
0: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சே. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
1: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026 பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி
1: https://awards.gov.in.
0: விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31 தேதி.

0: வானொலிக்கு 90
1: ஜன்னலோர காற்றோடு கலந்து ஊரெங்கும் விடிய விடிய ஒலிக்கிறாய். கவலைகளை மறக்க செய்து தாலாட்டு பாடி நிம்மதியோடு உறங்கவும் வைக்கிறாய். இதயங்களை ஒன்றோடு ஒன்றிணைக்கிறாய். பயணங்களில் உன் பாடல்கள் காதலாய் ஒலிக்கின்றது. தென்றல் வீசும் போது தாலாட்டு பாடி நிம்மதி அளிக்கிறாய். வானொலியே, உனக்கு வயதோ 90, ஆனால் என்றும் இளமையாய் எங்களோடு நிற்கிறாய்.

0: 100.1 FM கோல்ட் அலைவரிசை வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் தொடரும் பாடலின் படம் ஞானப்பழம். பாடலை பாடுகிறவர்கள் உன்னிகிருஷ்ணன், சுஜாதா.
1: யாரும் இல்லாத தீ ஒன்று வேண்டும்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டின் அரங்கிசை நிகழ்ச்சியில் ஸ்ரீவித்யா விஸ்வநாத் அவர்களின் வீணை இசை கேட்கலாம். திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம். கணநாதனே, சாரங்க ராகம் ஆதித்தாளத்தில் அமைந்த பெரியசாமி தோரன் பாடல்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் ஸ்ரீவித்யா விஸ்வநாத் அவர்களின் வீணை இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திருவனந்தபுரம் ஆர். வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து பூர்வி கல்யாணி ராகத்தில் அமைந்த சாட்டிலேனி, தஞ்சை பொன்னையா பிள்ளை கீர்த்தனை, மிஸ்ரச்சாப்பு தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 7:10 இளைய பாரதம். வாழ்க்கை ஒரு ஓட்டப்பந்தயமா இல்லை ஒரு அழகிய பயணமா? உரை வழங்குபவர் வி மேக்னா. திருக்குறளில் திளைக்கும் காதல் டி யோகலட்சுமி வழங்கும் உரை. ஒழுக்கம் மனித வாழ்வின் முதுகெலும்பு. உரை வழங்குபவர் எம் ராஜலட்சுமி. 7:45 தமிழில் செய்திகள், 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம் கேட்கலாம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கரண்ட் அஃபேர்ஸ், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ் டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மத்திய அரசின் 12 ஆண்டுகள் நிறைவு குறித்து பல்வேறு கருப்பொருள்களிலான சிறப்பு இருமொழி கலந்துரையாடல். பங்கு பெறுபவர் மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சர் அன்னபூர்ணா தேவி அவர்கள். 11:45 திரைகானம் கேட்கலாம். நள்ளிரவு 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை, 3:10 இனிய ராகம். உஸ்தாத் அம்ஜத் அலி கான் அவர்களின் சரோடிசை கேட்கலாம், பத்மா தல்வால்கார் அவர்களின் பாட்டு. அதிகாலை 4:10 பொங்கும் மங்கலம். இஞ்சிக்குடி ஈடி ராஜரத்னம் குழுவினரின் நாகஸ்வரிசை கேட்கலாம். 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனிசை, 7:25 திரையிசை, 7:30 காட்சவேரி, 8:30 துறைகானம், 9:00 அரங்கிசை, பாருப்பள்ளி சுஜனா அவர்களின் வீணை இசை, சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லைப்பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, யோகாபியாசம், சேதுபந்தாசனா குறித்த தகவல்கள், தொடர்ந்து ரசகுளிகளு. பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல், தொடர்ந்து திரைகானம், 12:50 மெல்லிசை, 1:10 தொண்டரடி பொடியாழ்வார் இசை பேருரை. நிகழ்த்தியிருப்பவர் ஈரோடு எஸ் பாலாஜி அவர்கள், மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம், 2:30 திரைகானம், 3:00 மலையாள நிகழ்ச்சி, மாலை 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமாச்சார், 4:30 பரிக்கிரமா. இம்மூன்று நிகழ்ச்சிகளும் டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும். 5:00 அரங்கிசை, ஸ்ரீவித்யா கணேசன் அவர்களின் பாட்டு கேட்கலாம், கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம், 6:05 நிகழ்ச்சி நிரல், தொடர்ந்து திரை இசை, 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 திரைகானம், 7:50 செய்தி கதமும், 8:10 அப்பாவுக்கு மணி விழா, என் வி முருகேசன் அவர்கள் எழுதிய நாடகம், நடிப்பு நடராஜன், இளங்கோகுமணன், பம்பாய் கண்ணன், வி கிருஷ்ணமூர்த்தி, தனசேகரன், ஆர் ஜெயகோபால், சுமதி ஸ்ரீ, எம் எஸ் ராஜாமணி ஆகியோர், அமைப்பு ராமசாமி சுதர்சன், 8:40 திரை இசை, 9:15 ஸ்பாட்லைட், 9:30 தேசிய இதழியல் ஈடு, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். நாளை இரவு 11:10 மத்திய அரசின் 12 ஆண்டு நிறைவு குறித்து பல்வேறு கருப்பொருள்களிலான சிறப்பு இருமொழி கலந்துரையாடல் டெல்லி.

0: அஞ்சல், பங்கேற்பவர் மத்திய விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன்துறை இணை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா அவர்கள். 11:45 திரைகானம். இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டோம்.
1: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலனடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech cadet entry scheme, permanent commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar, safeguarding seas for a Viksit Samriddh Bharat. Join Indian Navy.
3: ஏ ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோ. நீ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதையே தான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகு தான் நான் முடிவு பண்ணேன்.
4: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலார் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
3: நம்ம பிரதமர் சொன்னதால தான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்ப என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
1: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்.
0: நேரம் 6:11. புன்னகை தேசம் திரைப்படத்தில் உன்னிகிருஷ்ணன் குழுவினர் பாடிய பாடலை கேட்கலாம்.

0: வேதம் திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடிய பாடலை கேட்டீர்கள். மீண்டும் திரைப்பட பாடல்களை 8:10 கேட்டு ரசிக்கலாம். இனி டெல்லி அஞ்சல் தொடரும்.
1: ஆகாஷவாணி சம்பிரதி வார்த்தாஹ ஸ்ரூயந்தாம். பிரவாச்சிகா சாதனா சர்மா. ஆதோ முக்கியாக வார்த்தாக. பிரதானமந்திரி நரேந்திர மோடி அத்ய குஜராத் ராஜ்யே அஷ்டாதஷ சஹஸ்ர அஷ்டசத கோடி ருப்பியகாதிக மூல்யானாம் மார்க வித்யுதஹ ததா ஔத்யோகிக விகாச பரியோஜனானாம் சுபாரம்பம் கிருதவான். கேந்திர சர்வகாரேண விதேசி சம்ஸ்தாகத நிவேஷகேப்யஹ கரேஷு மஹத் ஷைதில்யம் பிரதத்தம். பாரதிய ரிசர்வ் பேங்கேன ஸ்வஸ்ய நவீன மௌத்ரிக நீதி சமீக்ஷாயாம் பிரமுக குசீத தரா யதாவத் ஸ்தாபிதாஹ. புனக்ரயண தரஹ 5.5% யாவத் ஸ்தாஸ்யதி. நேபாள தேசிய விதேச மந்திரி ஷிஷேர கனாலஹ அத்ய ஆரப்ய த்ரிதிவசியாம் யாத்ராயாம் பாரத் யாத்ராயாம் தில்லீம் சம்ப்ராப்னோத். அத்ய விஸ்வ பர்யாவரண திவசஹ சமக்ரீபி விஸ்வே ஆமான்யதே பிரசாசனேன தில்லியாம் அஷ்டாதஷ நமோ ஆக்ஸிஜன் பார்க் இதி உத்யானானி உத்காடிதானி. அபி ச புருஷாணாம் அஷ்டாதஷ வயசஹ ஈஷியா கப் ஹாக்கி பிரதியோகிதாயாஹ உபாந்திய ஸ்பர்தாயாம் பாரதேன பாகிஸ்தான தலம் 5-3 அந்தராலேன பராஜிதம். இதானி வர்த்தா விஸ்தரேண. விகாச பரியோஜனானாம் சுபாரம்பம் கிருத்தவான் பிரதானமந்திரி மோடி. பாரதசிய பிரதானமந்திரி நரேந்திர மோடி அத்ய குஜராத் ராஜ்யசிய சூரத் நகரே அஷ்டாதஷ சஹஸ்ர அஷ்டசத கோடி ருப்பியகாதிக மூல்யானாம் மார்க வித்யுதஹ ததா ஔத்யோகிக விகாச பரியோஜனானாம் சுபாரம்பம் கிருத்தவான். சஹ ஆதௌ ஹசீரா க்ஷேத்ரம் கத்வா ஔத்யோகிக ஆதாரபூத சம்ரச்சனா கார்யாணாம் சமீக்ஷாம் கிருத்தவான் ததா ஜனசபாம் அபி சம்போதிதவான். அனந்தரம் பிரதானமந்திரி தமன நகரம் கமிஷ்யதி கத்வான் யத்ர ப்ராயஹ த்விசஹஸ்ர நவசத சப்த கோடி ருப்யக பரிமிதாம் விவித விகாச பரியோஜனானாம் உத்காடனம் ஷிலான்யாசம் ச கிருத்தவான். ஏதாபிஹி பரியோஜனாபிஹி க்ஷேத்ரஸ்ய விகாசஹ ஆஜீவிகானாம் நிர்மாணானி ததா ஜனசுவிதானாம் விருத்தயஷ்ச பவிஷ்யந்தி. வைதேசிக நிவேஷகேப்யஹ கரமுக்திஹ பாரதேச நிவேஷவ்ருத்தேஹ ப்ரோத்ஸாஹனம். கேந்திர சர்வகாரேண வைதேசிக சன்ஸ்தாகத நிவேஷகேப்யஹ மஹத் ஷைத்தில்யம் பிரதத்தம். சர்வகாரிய பிரதிபூதிஷு நிவேஷாத் ப்ராப்தேஹ பூஞ்சி லாபே ததா புசீத ரூபேண ஆயே சம்பூர்ண கரமுக்திஹ பிரதத்தா. ஏஷா வ்யவஸ்தா அஸ்ய வர்ஷஸ்ய ஏப்ரல் மாசஸ்ய பிரதம தினாத் பிரபாவினி பவிஷ்யதி. ஏததர்த்தம் பிரசாசனேன 26 வருஷஸ்ய

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: இளைய பாரதம்.

ஹலோ மக்களே, உங்களோட பேசிகிட்டு இருக்குது ராணி மேரி கல்லூரி மாணவி மேக்னா. லைஃப் இஸ் அ ரேஸ், இந்த டைலாக் நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். ஆனால் உண்மையிலே ஒரு கேள்வி இருக்குது, இந்த ரேஸில் ஓடிட்டு இருக்கும்போது நம்ம வாழ்க்கையே வாழ மறந்துடுறோமா? சிரிக்க டைம் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட பேச டைம் இல்லை, நம்மளை பற்றியே யோசிக்க டைம் இல்லை. அப்படி இருக்கிறப்ப எதுக்கு தான் நம்ம ஓடிக்கிட்டுருக்கோம்? அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். இன்னைக்கான டாபிக், வாழ்க்கை ஒரு ரேஸா இல்ல ஜேர்னியா? இப்ப நம்ம வாழ்க்கையை ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி அப்சர்வ் பண்ணி பாருங்களேன். காலைல அலாரம் அடிக்கிறதுல இருந்து நைட்டு தூங்குறது வரைக்கும் ஒரே ஓட்டம் தான். ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா மார்க்குக்காக ஓடுறாங்க, எம்ப்ளாயிஸ் ப்ரமோஷனுக்காக ஓடுறாங்க, பிசினஸ் பீப்புளா இருந்தா ப்ராஃபிட்காக ஓடுறாங்க. ஆனா இந்த ஓட்டத்துக்குள்ள ஒரு சைலண்டான உண்மையும் இருக்கு. நம்ம எதை தேடி இந்த ரேஸ்ல இருக்கோமோ அப்பவே நம்மக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக நம்மக்கிட்ட இருக்கிற விஷயங்களும் நிம்மதியும் சந்தோஷமும் இழந்துக்கிட்டே இருக்கும். முக்கியமாக சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் இந்த ரேஸ் இன்னும் வேகமாயிடுச்சு. சோஷியல் மீடியா திறந்தாலே அவன் ட்ரிப்பு போனது, இவன் கார் வாங்கினது, அவன் வேலைக்கு போயிட்டான், இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அவங்க லைஃபையும் நம்ம லைஃபையும் கம்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறோம். நான் மட்டும் ஏன் இன்னும் பின்னாடியே இருக்கேன், என் லைஃப்பில் மட்டும் ஏன் இன்னும் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லைன்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுறோம். இந்த அழகான வாழ்க்கையை ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ரேஸாக மாத்திர ஃபஸ்ட்டு பிளேஸு கம்பேரிசனுக்கு தான் இருக்குது. ஆனால் உண்மையிலே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், லைஃப் ஒரு ரேஸ் இல்லை. ரேஸ்னா எல்லாருக்குமே சேம் ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், சேம் ஃபினிஷிங் லைன் இருக்கும். ஆனால் வாழ்க்கை அப்படி இல்லையே. ஒரு ஒருத்தருக்கும் தனி ஸ்டார்டிங் பாயிண்ட், தனி பாத், அவங்களுக்குன்னு தனியான டைமிங்ஸ், நிறைய போராட்டங்கள் இருக்கும். ஒருத்தர் சீக்கிரமாக சக்ஸஸ் ஆகிருக்கலாம், இன்னொருத்தர் லேட்டாக ஜெயிக்கலாம். ஆனால் லேட் சக்ஸஸ் கூட சக்ஸஸ் தானே? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வேகமாக ஒரு வளர்ற மரத்தையும் பொறுமையாக வளர்ற மரத்தையும் எடுத்துப்போம். ஆனால் ரெண்டுமே ஒரே நிழலை தானே தருது? அதே மாதிரி தான் வாழ்க்கையும். சின்ன வயசை நினச்சி பார்த்தோன்னா நம்ம பெரிய ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டதோ இல்லை எக்ஸ்பென்சிவான டாய்ஸை வச்சு விளாண்டதோலாம் ஞாபகம் வராது. மழை வந்தால் வெளில ஓடி போய் நனைஞ்சது, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக பேசி சிரிச்சது, அப்பா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து அதை பார்த்து சந்தோஷப்படுறதுன்னு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தானே நம்ம ஹாப்பியாக இருந்த மூமெண்ட்ஸ். ஆனால் இப்போது ஃபோன் அப்கிரேட் ஆகிடுச்சு, ட்ரீம்ஸ் அப்கிரேட் ஆகிடுச்சு, லைஃப் ஸ்டைலும் அப்கிரேட் ஆகிடுச்சு. ஆனால் ஹாப்பினஸும் பீஸும் மட்டும் ஏன் இன்னும் டவுன்கிரேட் ஆகிட்டே இருக்குது? ஏன்னா நம்ம வாழ்க்கையை ரசித்து வாழ்கிறதை விட்டுட்டு சொசைட்டிக்கும் மற்றவங்களுக்கும் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சொசைட்டி நமக்குள்ள இன்விசிபிள் டெட்லைன்ஸை கொடுத்துருக்கு. 22 வயசுலே ஒருத்தனை கண்டிப்பாக வேலை கச்சிடணும், 25 வயசுக்குள்ள உனக்கு கண்டிப்பாக கல்யாணம் ஆகிடணும், 30 வயசுக்குள்ள வீடு காருன்னு ஒரு செட்டில்டு லைஃப் இருக்கணும்னு இந்த சொசைட்டி எதிர்பார்க்குது. ஒரு ஃபிக்ஸட் டைம் லைன் மாதிரி வாழ்க்கையை மெஷர் பண்ணுது. இதனால் நம்ம வாழ்க்கையை வாழ்கிறதை விட்டுட்டு மற்றவங்கள காம்படீட் பண்ணவும் பீட் பண்ணவும் சாட்டிஸ்ஃபை பண்ணவும் தான் அதிகமாக ட்ரை பண்ணுறோம்.

ஒரு உண்மை என்ன தெரியுமா, சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தவங்களோட நீங்கள் அவங்கள கம்பேர் பண்ணுறப்ப ஸ்ட்ரெஸ்ஸும் ஓவர் திங்கும் தான் அதிகமாகுது. ஆனால் இந்த வேகமாக போகிற வாழ்க்கையை கொஞ்சம் பாஸ் பண்ணி நம்ம எவ்வளோ பிளெஸ்டு, எத்தனை பேரோட ட்ரீம் லைஃப்பை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்றத நினச்சி பார்த்தோன்னா அப்போ தான் உண்மையான பீஸ் கிடைக்குது. சரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ ஒரு ட்ரெயின் ஜேர்னி, அதாவது ஒரு ரயில் பயணத்தை வச்சுப்போம். இங்கே டூ மைண்ட் செட் பீப்புள் இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து ரேஸ் மைண்ட் செட், இன்னொருத்தவங்க வந்து ஜேர்னி மைண்ட் செட். இந்த ரேஸ் மைண்ட் செட்டில் இருக்கானுங்கள, இவங்களுக்கு வந்து ஒரு ரிசர்வ்டு டிக்கெட் இருக்கும், விண்டோ சீட் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் அவன் வெளியில் இருக்க நேச்சரையோ மற்றவங்ககிட்ட பேசுகிறதையோ விரும்ப மாட்டான். எப்போ டெஸ்டினேஷன் வரும், ஏன் இந்த ட்ரெயின் ஓட்டுறவர் இவ்வளோ பொறுமையாக ஓட்டுறாருன்னு மற்றவங்கள தான் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருப்பான். ஆனால் இந்த ஜேர்னி மைண்ட் செட்டில் இருக்கிறவங்கள பாருங்களேன், அவனுக்கு சீட்டே இருக்காது, ட்ரெயின் ஸ்டெப்ஸில் தொங்கிட்டு வந்தால் கூட அவ்வளோ ஹாப்பியாக இருப்பான். வெளியில் இருக்க இயற்கையை பார்த்து அவ்வளோ ரசிப்பான், மற்றவங்ககிட்ட பேசுவான், மெமரிஸ் க்ரியேட் பண்ணுவான். இவங்க ரெண்டு பேருமே போகிற டெஸ்டினேஷன் சேம் தான், ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஜேர்னி மைண்ட் செட்னால் எப்போவுமே லேசியான லைஃப் செட் தானே அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க, ஆனால் அது அப்படி கிடையாது. ஜேர்னி மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க ப்ரெசன்ட் மொமெண்ட்டை ஃபீல் பண்ணுவாங்க, சின்ன சின்ன ஹாப்பினஸ்ஸை பார்த்து ரசிப்பாங்க. ஃபெயிலியரே இருந்தால் கூட அதை லெசனாக ட்ரீட் பண்ணுவாங்க. முக்கியமாக செல்ஃப் க்ரோத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. லைஃப்பில் நம்ம ஃபாஸ்ட்டாக ஓட சொல்லாதுங்க, அது கொஞ்சம் ஸ்லோவாக நம்மளை நடக்க சொல்லும். ஏன்னா மெதுவாக போகிறப்ப தான் நம்மளை சுற்றி இருக்க ரிலேஷன்ஷிப் நமக்கு புரியும், ஹெல்த் நம்ம லைஃப்பில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு தெரிய வரும், அண்ட் நிம்மதி எவ்வளோ வேல்யூ ஆனதுன்னு நமக்கு புரியும். ஆனால் இப்போ பல பேருக்கு ஒரு காமனான ப்ராப்ளம் இருக்குது. நான் செட் பண்ண கோல்ஸ் எல்லாமே அச்சீவ் பண்ணிட்டேன், காசு நிறையா இருக்குது, நல்ல வேலை இருக்குது, ஆனால் எனக்கு ஏன் ஒரு நிம்மதியோ சந்தோஷமோ இல்லை அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஏன்னா அவங்க மைண்ட் செட் எப்போவுமே ஃப்யூச்சர் ப்ரெஷர் எக்ஸ்பெக்டேஷன் கம்பேரிசன் இதிலே தான் ஓடிட்டுருக்கும். ஒரு நாள் யோசிச்சு பாருங்களேன், நம்ம எல்லாருக்குமே 24 மணி நேரம் தான் இருக்குது. ஆனால் சன்செட் பார்க்க டைம் இல்லை, ஃபேமிலி கூட பேச டைம் இல்லை. உண்மையாக சொல்ல போனோன்னா உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு யாராவது கேட்டால் கூட 2 நிமிஷம் யோசித்து தான் பதில் சொல்கிறோம். நம்மளை பற்றி நமக்கே தெரியாமல் போயிடுச்சுல்ல. என்னைக்காவது உங்ககிட்ட கேட்டிருக்கீங்களா, நீங்கள் உண்மையாகவே ஹாப்பியாக இருக்கீங்களான்னு? இந்த கேள்வி கேட்க கூட நமக்கு டைம் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் வாழ்க்கை நம்ம எப்போவுமே ஓட சொல்கிறதுலாம் இல்லை. வாழ்க்கைன்றது உண்மையாக பார்த்தா ஓடுறதுக்கே கிடையாது, அது வாழ்கிறதுக்கு. அதை ஸ்லோ டவுன் பண்ணுறப்ப தான் வாழ்க்கை எவ்வளோ அழகானதுன்னு நமக்கு தெரியும். அதனால் மக்களே, லைஃப்பை காம்படிஷன் மாதிரி பார்க்காதீங்க. யாரையாவது பீட் பண்ணணும், சாட்டிஸ்ஃபை பண்ணுன்றதுக்காக மட்டும் ஓடிட்டே இருக்காதிங்க. உங்களை நீங்களே இழந்துடுற அளவுக்கு பிஸியாகாதீங்க. சில நேரம் கொஞ்சம் வெயிட் பண்ணி சிரிங்க, மக்களோட பேசுங்க, உங்களுக்கான டைமை நீங்கள் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நம்ம லவ் பண்ணுறவங்களுக்காக எல்லாத்தையும் நம்ம கொடுக்கணும்னு ட்ரை பண்ணுறோம், ஆனால் நம்ம ப்ரெசன்ஸை கொடுக்க மறந்துடுறோம். உங்கள் அன்புக்குரியவர்களோட டைமை நிறைய ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இந்த உலகத்தை விட்டு போகிறப்ப இந்த உலகம் நீங்கள் எவ்வளோ வேகமாக ஓடுனீங்க, எவ்வளோ சம்பாரிச்சிங்க, எப்போ செட்டில் ஆனீங்கன்றதெல்லாம் ஞாபகம் வச்சுக்காது. நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தீங்க, எவ்வளோ நல்லது பண்ணீங்க, எத்தனை பேர் கூட நல்ல மெமரிஸ் க்ரியேட் பண்ணியிருக்கீங்கன்றது தான் அது பார்க்கும். வாழ்க்கை எப்போதுமே பர்ஃபெக்டாக இருக்காது நண்பர்களே. சில நேரம் ஃபெயிலியர்ஸ் வரும், சில பேர் நம்மளை விட்டு போயிடுவாங்க, சில ட்ரீம்ஸ் பிரேக் ஆகலாம். ஆனால் அதுதான் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் கிடையாது. ட்ரெயின் பயணத்தில் கூட சில ஸ்டேஷன்லாம் வரும்ல, சில பேர் இறங்குவாங்க, புதுசாக ஏறுவாங்க, ஆனால் ஜேர்னி மட்டும் தொடர்ந்துகிட்டே இருக்கும். வாழ்க்கையும் அதே மாதிரி தான். ஒரு ஃபெயிலியர், ரிஜெக்ஷன், ஹார்ட் பிரேக் இதெல்லாமே கமாதானே தவிர ஃபுல் ஸ்டாப் கிடையாது. வாழ்க்கையில் எவ்வளோ ஸ்பீடாக போகிறோன்றதுலாம் முக்கியம் இல்லை, நம்ம போகிற பாத் நமக்கு உண்மையாக சந்தோஷத்தை தருதான்றது தான் முக்கியம். ஏன்னா இங்கே சில பேர் ரொம்ப வேகமாக ஓடிட்டுருக்காங்க, நிறைய பணம் காரு வீடுன்னு போய்கிட்டே இருக்காங்க, ஆனால் நைட்டு நிம்மதியாக ஒரு தூக்கம் இருக்கான்னு கேட்டால் இல்லை. இங்கே சிம்பிளாக பல பேர் வாழ்கிறாங்க, மனசு ஃபுல்லாக சந்தோஷமாக ஹாப்பியாக. ஸோ சக்ஸஸை பணத்தை மட்டும் வச்சு மெஷர் பண்ண முடியாது. இன்றைக்கி உங்களால் நிம்மதியாக தூங்க முடிஞ்சுன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்க, கரெக்டான ஒரு லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே, இந்த நேரத்தில் இன்னொரு ஒரு குட்டி ஸ்டோரியும் பார்ப்போம். ஒரு கிராமத்தில் ஒரு தாத்தா இருந்தார். அவர் எப்போவுமே அமைதியாக இருப்பார். வீட்டு முன்னாடி பழைய ஒரு சேர் போட்டுட்டு அங்கே உட்காந்து வானத்தையே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார். அவர் ஃபேஸ் ரொம்ப அமைதியாக இருந்தாலும் அவருக்குள்ளே ஏதோ ஒரு வருத்தம் இருந்தது. ஒரு நாள் ஊர்லேருந்து வந்தோட அவனோட பேரன் அவகிட்ட வந்து, என்ன தாத்தா உன்னோட யங் ஏஜ்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டான். உடனே அந்த தாத்தா சிரித்தார். ஆனால் அந்த சிரிப்பில் சந்தோஷம் இல்லை. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட யூத் ஏஜை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார். நான் உன் வயசில் இருந்தப்பெல்லாம் வாழ்க்கை ஒரு ரேஸ்ன்னு நினச்சேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னை விளையாட கூப்பிட்றப்ப கூட நான் போகல. என் ஃப்ரெண்ட்ஸோ எல்லாரோடையும் பெரிய ஆளாகணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும், வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், ஊரில் எல்லாருமே என்னை பற்றி பேசணும். அதுக்காக நான்

முழுக்க வேலை பார்த்தேன். காலையில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே வேலைக்கு போயிடுவேன். நைட்டு எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வருவேன். அப்போ என் ஒய்ஃப்லாம் என்கிட்ட கேட்பா, கொஞ்ச நேரம் என்னோட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு. ஆனால் அவர் சொல்லுவார், இப்போ கஷ்டப்பட்டால் தான் நாளைக்கு நல்ல வாழ்க்கை வாழ முடியும்னு. அவங்களோட நண்பர்கள்லாம் அவரை வெளியே கூப்பிட்டப்ப கூட அவர் போல, வாடா கொஞ்சம் பேசலான்னு சொன்னப்போ கூட இல்லைடா டைம் இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். அப்போது அவங்க மனைவி ஒரு நாள் அவங்கக்கிட்ட கேட்டாங்க, என் கூட ஒரு நாள் கூட எடுத்துக்க மாட்டிங்களான்னு. அப்போ அவர் சிரிச்சிட்டே சொன்னாராம், அப்போ ஓடினாதான் அப்புறமா என்ஜாய் பண்ண முடியும், ஆனால் எனக்கு அந்த அப்புறம் எப்போ வந்ததுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரன்கிட்ட அவர் சொன்னார். காலம் ஸ்பீடாக ஓடிச்சு. அவர் கேட்ட மாதிரி வீடு வந்தது, பணம் வந்தது, மரியாதை வந்தது. ஆனால் இப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ண அவங்க ஒய்ஃப் அவரோட இல்லை. அவர் ஸ்பெண்ட் பண்ண நிறைய மெமரிஸ் அவங்களோட இல்லவே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். நண்பர்கள் ஸ்லோவாக அவரை விட்டு விலகி போயிட்டாங்க. மனைவியோட பேசாமல் கழிந்த வருடங்கள் தான் அவருக்கு அதிகமாக தெரிஞ்சுது. இப்போ தான் பிறந்த மாதிரி இருந்தது குழந்தைங்க, ஆனால் அவங்க அதுக்குள்ளே இவ்வளோ சீக்கிரமாக வளர்ந்துட்டாங்களான்னு அப்போ தான் அவர் ரியலைஸ் பண்ணார். ஒரு நாள் அவரோட பழைய பெட்டியை திறந்து பார்க்குறாரு. அதில் ஒரு சிறிய காகிதம் இருந்தது. அதில் அவருடைய மனைவி பல வருடங்களுக்கு முன்னாடி எழுதிய ஒரு சின்ன லெட்டர் அதுவுல இருந்தது. அதில் ஒரு வரி மட்டும் அவரை ரொம்பவே உருக்கிடுச்சு. உங்களோட வாழ்க்கையில் எல்லாருக்குமே நேரம் இருக்குது, ஆனால் எனக்கான நேரம் மட்டும் உங்களுக்கு கிடைக்கவே இல்லையான்னு இருந்தது. அந்த வரியை படித்ததும் அவருக்கு அவரோட கண்ணிலிருந்து தண்ணி தான் வந்தது. அந்த நாள் தான் அவருக்கு புரிஞ்சுது, அந்த வாழ்க்கையில் நிறைய சம்பாதிச்சிருக்காரு, ஆனால் அவர் வாழவே இல்லைன்னு. அடுத்த நாள் சாயங்காலம் வீட்டு மாடியில் உட்காந்து குழந்தைங்க விளையாடுறத பார்த்துட்டு இருந்தார். அவரோட பேரை திருப்பி வந்து கேட்டான், தாத்தா வாழ்க்கை ரேஸா இல்லை ஜேர்னியான்னு. இந்த முறை தாத்தா உடனே பதில் சொல்லிட்டாரு, ஜேர்னிடான்னு. ரேஸ்ன்னு நினச்சதுனால்தான் நான் மலர்ந்த பூவை ரசிக்க முடியல, மழை வாசனையை ரசிக்க முடியல, என் அம்மா கூப்பிட்டதை கூட நான் கேட்கல, என் மனைவி அன்பை கூட நான் கவனிக்கலை. நான் எப்போதும் நாளைக்காக வாழ்ந்துட்டேன், ஆனால் இன்னைக்கு ரசிக்க மறந்துட்டேன். அவர் வானத்தை பார்த்துட்டே சொன்னாரான், வாழ்க்கை நமக்கு ஒரு பயணம் மாதிரி தான். அதில் நிறைய பேர் டெஸ்டினேஷனை நோக்கி ஓடுறாங்க, பயணத்தை மறந்துடுறாங்க. முடிவில் நமக்கு நினைவில் இருப்பது நம்ம எவ்வளோ சம்பாதிச்சோன்றதுலாம் இல்லை, யாரோட சிரித்தோம், யாரோட நேரம் செலவழித்தோம், யாரை சந்தோஷப்படுத்தணுன்றது தான். அந்த தாத்தா கண்ணில் ஏதோ ஒரு வழி இருந்தது. ஏன்னா அவருக்கு வாழ்க்கை புரிஞ்ச நேரம் அவருடைய யூத் ஏஜ் அவரை கடந்து போயிருந்தது. வாழ்க்கையை ஓட்டமாக மட்டும் இல்லாமல் அழகான பயணமாகவும் வாழுங்கள் என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

0: என்னன்னு அந்தாலும் போனை பார்த்துட்டு அப்படியே ரோட்டுக்கு நடுவுல மூன் வாக் பண்ணிட்டு இருக்காரு.
1: அவரு மூன் வாக் பண்ணல ராஜா, வாட்ஸ்அப் வாக் பண்றாரு. இப்ப இருக்கிற பெரிய வியாதியே இதுதான், கவனச்சிதறல், அதாவது டிஸ்ட்ராக்ஷன்.
0: ஆமா, ஒரு கையில ஷேரிங், இன்னொரு கையில சாட்டிங், இது டிரைவிங்கே இல்ல, விபத்துக்கு வெல்கம் கார்டு அனுப்புற மாதிரி.
1: கரெக்ட் ராஜா, நாம முக்கியமா சொல்ல வேண்டியது பாதசாரிகளோட உரிமை, அதாவது பெடஸ்ட்ரியன் ரைட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா. அது ரோடு வாகனங்களுக்கு மட்டும் இல்ல, அதுல பாதசாரிகளுக்கும் சம உரிமை இருக்கு.
0: ஆமா ஆமானு, சில பேரு ஜிப்ரா கிராசிங்ல நிக்காம வண்டிய கொண்டு போய் அந்த கோட்டுக்கு மேல நிறுத்துவாங்க. அது என்ன ஸ்டார்டிங் பாயிண்டா இல்ல ரேஸ் விட போறாங்களா? பாவம் அந்த வரி குதிரைக்கு வலிக்கும்ல.
1: ராஜா ஜோக் ஓகே தான், ஆனா சீரியஸா கேளுங்க. ரோட்டை கடக்கும் போது போனை பாக்கெட்ல வைங்க. அந்த நோட்டிபிகேஷன் முக்கியம் இல்ல, உங்களோட உயிர் தான் முக்கியம். வண்டி ஓட்டும் போது போன் ஸ்கிரீனை பாக்காதீங்க, சாலைய பாருங்க. ஒரு மெசேஜ் தாமதமானா ஒன்னும் ஆயிடாது, ஆனா ஒரு விபத்து நடந்தா வாழ்க்கையே தாமதமாகிடும்.
0: சூப்பரனு, வண்டி ஓட்டுறவங்களும் கவனிங்க, பாதசாரிகளுக்கு ரைட் ஆஃப் த வே கொடுங்க. அவங்க ரோட்ல விளையாட வரல, வாழ்க்கைய நடத்த தான் போறாங்க.
1: சாலையில் கவனம் சிதறினால் வாழ்க்கையே சிதறி போகும்.
0: அதான் மக்களே, போன ஓரமா வைங்க, ஹெல்மெட் சீட் பெல்ட் போடுங்க, ஜாலியா போங்க, ஆனா சேஃபா போங்க.
2: இளையபாரதம் நிகழ்ச்சிகள் அடுத்து.
3: வணக்கம், என் பெயர் யோகலட்சுமி. நான் உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தில் ஒருங்கிணைந்த முதுகலை தமிழ் முதலாம் ஆண்டு பயின்று வருகிறேன். என் தலைப்பு வல்வரும் காதலும்.

என்று பெயர் கேட்டாலே நமக்கு நினைவுக்கு வருவது என்னன்னா, அறத்துப்பால், பொருட்பால், அதாவது நமக்கு பேருந்தில் பார்க்குற குரல் முதல் நம்ம பள்ளி புத்தகத்தில் வர குரல் வரை எல்லாமே அது இது அறமுடையது. அதனுடைய காரணத்தினால் தானே அது உலக பொதுமறை என ஆயிடுச்சு. ஆனால் வல்லவர் ஒரு சிறந்த அறபோதகர் தான், அதே அளவு கவிஞரும் கூட. திருக்குறள் மூன்று பகுப்புகளாக பிரிக்கப்படும், அறத்துப்பால், பொருட்பால் மற்றும் காமத்துப்பால் ஆகும். இதில் சிறிய வயதிலிருந்தே பொருட்பால் மற்றும் அறத்துப்பால் பொதுவாகவே கற்றுத்தந்ததால் சிறிது காமத்துப்பால் பற்றியும் பார்ப்போமா? இந்த காமத்துப்பால் இரண்டு பிரிவினையாக விளங்கப்படுகின்றது. கலவியல் என்றால் திருமணத்திற்கு முன் தலைவன் தலைவி இருவருக்கிடமே மறைவாக நடைபெறும் காதல் வாழ்க்கையை பற்றி கூறுவது. அதில் மொத்தம் 7 பகுப்புகள் உண்டு. ஒவ்வொன்றிலும் ஒரு சிறப்பான குறளை காண்போம். இந்த அதிகாரத்தோட பெயர் என்னன்னா தகை அணுங்கருத்தல். அதாவது தகை அப்படின்னா அழகு, அணங்கு அப்படின்னா தெய்வீக அழகுடைய பெண், மற்றும் உறுத்தல் அப்படின்னா மனதை கலங்குதல் என்பன ஆகும். புரியும்படி சொல்லணும்னா, தெய்வீக அழகுடைய மனதை கலங்க செய்யும் பெண். அந்த அதிகாரத்தில் ஒரு குறள் சொல்றேன், நோக்கினால் நோக்கெதிர் நோக்குதல் தாங்கனுக்கு தானே கொண்டன்னு துடைத்து. இதற்கான பொருள் என்னன்னா, தலைவி தலைவனை பார்க்குறாங்க, உடனே தலைவரும் தலைவியை பார்க்குறாங்க, திரும்பி ரெண்டு பேரும் கண்ணும் கண்ணும் நோக்குறாங்க. அவர் அழகா அதை போரோடு ஒப்பிடுகிறார். அவளுடைய அழகு கொண்டு மட்டும்தான் தாக்குமா என்று யோசித்தேன். அவளுடைய பார்வையால் யானைப்படை, குதிரைப்படை, வீரர் கூட்டம்னு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தாக்கிய மாதிரி இருந்துச்சே என்று இரண்டு வழியில் எழுதுகிறார் நம்ம வள்ளுவர். அடுத்த அதிகாரம் என்னன்னா குறிப்பறிதல். குறிப்பறிதல்னா சில குறிப்புகளை வச்சு அவளுடைய காதல் அறிவது போல ஆகும். இந்த குறள்ல சொல்றாரு, இருநோக்கு இவளின் கண் உள்ளதொரு நோக்கு, நோய் நோக்கொன்று நோய் மருந்து. அவளுடைய கண்களில் உள்ள பார்வைக்கு இரு வகையான நோக்கங்கள் உண்டு. ஒன்று அவளுடைய கடும் பார்வை, நோயை தரக்கூடியது. மற்றொன்று அதே நோய்க்கான மருந்து, அதுவும் அவளுடைய அன்பு பார்வைதானே என எழுதியிருக்கிறார் நம் கவிஞர் வள்ளுவர். அடுத்த அதிகாரம் புணர்ச்சி மகிழ்தல். இந்த குறள்ல அவர் எழுதியிருக்காரு, நீங்கின் தெருவும் குறுங்கங்கள் தன்னொன்றும் தீயாது பெற்றதால் இவள். அதாவது நெருப்பு அப்படின்னா எப்பொழுதும் தொட்டா சுடும், தூரம் சென்றா குளிரும் தானே செய்யும். ஆனா இது என்ன புதுமையான தீயா இருக்கு, இவ எந்த இடத்துல இருந்தாலும் பெற்றிருப்பாள், இவ கூட இருந்தா குளிர்ச்சியா இருக்கு, ஆனா அதுவே இவன் தூரமா செஞ்சா இவ்வளவு சூடா இருக்கே அப்படின்னு எழுதியிருக்காரு. அடுத்த அதிகாரம் நலம் புனருதைத்தல். அதாவது இந்த அதிகாரத்துல அவளுடைய புலன்களின் அழகு வர்ணிச்சிருப்பாரு. என்ன நம்ம வள்ளுவர் எழுதியிருக்காருனா, முறிமேனி முத்தம் முறுவல் வெறிநாற்றம் வேலுன் கண் வேதோல் வட்கு. இதற்கான பொருள் என்னன்னா, முத்துப்பல் போன்ற வரிசையுடையவள் அவள், மூங்கில் போன்ற தோலை அவளுக்கு, இளந்தளிர் அதாவது துளிர் விட்ட இலை போன்ற மேனி அவளுக்கு, அவ்வளவு இயற்கை மனம் வீசக்கூடிய நறுமணம். அது மட்டும் இல்லாமல் அவளுடைய மை பூசிய கண் இருக்கே, அது வேலை ஏந்தியது தானே அப்படின்னு எழுதியிருக்கார். அடுத்த அதிகாரம் காதர் சிறப்புரைத்தல். இந்த குறளை என்ன சொல்லியிருக்காருனா, உடம்போடு இருடை என்ன மன்றென்ன மடந்தா எண்டமை மீட்டை நட்பு. இதற்கான பொருள் என்னன்னா, இவருக்கும் அவருக்குமான உறவு எத்தகையான உறவு அப்படின்னு விளக்குறாரு அவரு. அதாவது உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு எத்தன்மையுடையதோ அந்த தன்மையுடையது தானே எனக்கும் என் காதலியான அவளுக்குமான காதல் அப்படின்னு எழுதுறாரு அவர். அடுத்ததான அதிகாரம் என்னன்னா நான் துற உரைத்தல். இவ்வளவு அதிகாரமும் அவளோட அழகினை கூறும். ஆனா மீனி உள்ள இந்த ரெண்டு அதிகாரம் மட்டும் அவங்க பிரிவினால ஏற்படுற துயரத்தையும் அதனால அவர் வடிக்கக்கூடிய கண்ணீரின் இன்னொரு பார்வையும் குறிக்கும். அதற்கு முன்னாடி நமக்கு மடல் ஏறுதல் அப்படின்னா என்னன்னு தெரியணும். அதாவது அவரோட காதல திருமணத்துக்கு முன்னாடி சம்மந்தம் கிடைக்கலனா, அவங்க பெற்றோர்கள் சம்மதிக்கலனா, அந்த காதல என்ன பண்ணுவார்னா, தன்னோட காதலிய அனைவருக்கும் அறியும்படி வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மடல் ஏறுவாரு. அதுக்கு மடல் ஏறுதற்கு என்ன பண்ணுவாங்கன்னா, பனை ஓலைகளால் செய்யப்பட்ட குதிரை வடிவ அமைப்பை, அது மாதிரி ஒரு அமைப்பை செஞ்சு அதுல மடல் ஏறுவாங்க. இததான் மடல் ஏறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் அதுக்கு ஒரு குறள் எழுதியிருக்காரு, மடலூர்தல் யாம் தும் உள்ளுவேன் மன்

பாடல் ஒவ்வா பேதைக்கெண் கண். இதுக்கான பொருள் என்னன்னா, காதலுடைய பிரிவின் காரணமா அவங்க இரவெல்லாம் உறங்காம இருக்காங்க. அதனால அந்த நள்ளிரவரில் அவர் யோசிக்கிறாரு, கண்டிப்பா நம்ம வந்து நாளைக்கு மடல் ஏறியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த அதிகாரம் வந்து என்னன்னா அலறறிவுறுத்தல். அதாவது இந்த அதிகாரத்துக்கு என்ன பற்றி எழுதியிருப்பார்னா, அவர் சந்திப்பின் மூலமா ஊர்ல ஏற்படும் பேச்சு பத்தி எழுதியிருப்பாரு. இந்த குறள் என்ன சொல்லுதுன்னா, கண்டதும் மண்ணும் ஒரு நாள் அலர் மண்ணும் திங்களை பாம் கொண்டற்று. இதற்கான விளக்கம் என்னன்னா, நான் அவளுடன் பார்த்து பேசியது கொஞ்ச நேரம் தானே, ஆனா இந்த ஊர்ல இருக்கிறவங்களாம் ஏன் அப்படி பாம்பே பொன்னிலம சாப்பிட்ட மாதிரி தேவையில்லாத கட்டுக்கதையெல்லாம் பேசுறாங்க. இந்த மாதிரி தேவையில்லாத கத்துக்கதையை பேசுறத நினைச்சு அவர் வருத்தம் அடைகிறார். அடுத்ததாக இவ்வளவு நேரம் நம் கலவியலை பற்றி பார்த்தோம். இன்னொரு பகுப்பு இருக்கிறது, அது கற்பியல். கற்பியல் என்றால் திருமணத்திற்கு பிறகு தலைவன் தலைவி வாழும் இல்லற காதல் வாழ்வை பற்றி கூறுவதுதானே கற்பியல். கற்பு அப்படின்னா ஒழுக்கம், மன வாழ்க்கை நெறி, கணவன் மனைவி அன்பு இதெல்லாம் சேர்ந்து குறிப்பிடுறதுன்னு சொல்லலாம். இதுல ஒரு குறளில் சொல்றாரு, வாழ்வாருக்கு வானம் பயந்தாற்றால் வீழ்வாருக்கு வீழ்வார் அளிக்கும் அலி. அதாவது தம்மை விரும்புகின்றவருக்கு காதலர் எந்த மாதிரியான அன்பை கொடுக்குறாங்களோ, இந்த உலகத்துல உயிர் வாழ்ற மேகம் மழை போயிடுது காப்பாற்றப்படுதுல, அந்த அளவிலான அன்பை கொடுக்குறாங்க அப்படின்னு எழுதுறாரு. இன்னொரு குறள் என்ன சொல்றானா, ஒரு தலையான் இன்னாது காமா போல் ஒரு தலை யானும் இனிது. அப்படின்னா அவர் ஒரு தலையாவே காதலை பண்ணிட்டு இருக்காரு, ஒரு பக்கமாகவே இருக்குது, அது அவருக்கு அதீத துன்பத்தை தருது. அவருக்கு இரு பக்கமும் காவிடியின் சுமை எப்படி இரு பக்கமும் தாங்கிக் கொள்ளுமோ அப்படி காதலை செய்யதானே ஆசை அப்படின்னு சொல்றாரு. ஆகவே வள்ளுவரின் காமத்து பாலை சிறிய வட்டத்தோடு பார்த்தால் அது வெறும் விதமான பார்வைதான், புரிதலையும் தான் தரும். ஆனால் அதுவே ஒரு மீள் பார்வையில் பார்த்தால் அவரின் ஒரு தலை காதலும் மனித வாழ்வின் ஆழ்ந்த உணர்வுகளையும் காணலாம். நன்றி, வணக்கம்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: இளைய பாரதம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து
3: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ராஜலட்சுமி. இன்று நாம் பேச போகும் தலைப்பு ஒழுக்கம், மனித வாழ்வின் முதுகெலும்பு. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் என்று திருவள்ளுவர் கூறியுள்ளார். ஒரு மனிதனின் உண்மையான அழகு அவன் ஒழுக்கத்தில்தான் இருக்கின்றது. ஒரு மனிதனை உயர்த்துவதும் மதிப்புடன் வாழ வைப்பதும் ஒழுக்கமே. பணம் இருந்தாலும் ஒழுக்கம் இல்லையேன் அந்த வாழ்க்கையின் மதிப்பு இருக்காது. அதனால்தான் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் என்று திருவள்ளுவர் கூறியுள்ளார். கல்வி, செல்வம், திறமை ஆகியவை இருந்தாலும் ஒழுக்கம் இல்லையெனில் அவை அனைத்தும் அர்த்தமற்றதாகிவிடும். ஒழுக்கம் என்பது வெறும் கட்டுப்பாடு அல்ல. அது நம் சிந்தனை, மரியாதை, நேர்மை, பேச்சு, நடத்தை, நல்ல பழக்க வழக்கங்கள் போன்றவற்றை உள்ளடக்கியது. காலை நேரத்தில் 70 முதல் மற்றவர்களிடம் மரியாதையாக பேசுவது வரை ஒவ்வொன்றிலும் ஒழுக்கம் தேவைப்படுகிறது. மாணவர்களின் வாழ்க்கையில் ஒழுக்கம் மிக முக்கியமானது. ஒரு மாணவன் தினமும் நேரத்திற்கு படித்து ஆசிரியர்களை மதித்து பெற்றோரின் அறிவுரையை கேட்டு நடந்தால்

அவர் வாழ்க்கையில் நிச்சயமாக உயர்வு பெறுவார். தேர்வில் அதிக மதிப்பெண் பெறுவது மட்டுமே வெற்றியல்ல, நல்ல மனிதராக வளர்வதே உண்மையான வெற்றி. இன்றைய காலத்தில் தொழில்நுட்ப வளர்ச்சி அதிகரித்துள்ளது. மொபைல் ஃபோன், சமூக வலைதளங்கள், ஆன்லைன் விளையாட்டுகள் ஆகியவை பல நன்மைகளை தருகின்றன. ஆனாலும் அவற்றை சரியான முறையில் பயன்படுத்தும் ஒழுக்கம் இல்லையேன் அவை நம்முடைய நேரத்தையும் கவனத்தையும் வீணாக்கிவிடும். உதாரணமாக, சிலர் உணவுக்கு போகும்போதும் நண்பர்களுடன் பேசும்போதும் கூட மொபைலில் மூழ்கியிருப்பதை பார்க்கின்றோம். இதனால் உறவுகளும் பாதிக்கப்படுகின்றன. எனவே தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதிலும் ஒழுக்கம் அவசியம். ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கை திசை தெரியாத கப்பலை போன்றது. மனிதன் நல்ல பாதையில் நடத்தி உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் சக்தி ஒழுக்கம். கோபம், பொய், சோம்பேறித்தனம், பொறுப்பின்மை போன்றவை மனிதனை மெதுவாக வீழ்ச்சிக்கு கொண்டு செல்கின்றன. இன்றைய சமூகத்தில் பல பிரச்சனைகளை உருவாக்க காரணம் ஒழுக்கம் குறைவே ஆகும். எனவே ஒவ்வொருவரும் ஒழுக்கத்தை கடைபிடித்து நல்ல மனிதர்களாக வாழ வேண்டும். ஆனால் நேர்மை, பொறுப்பு, மரியாதை, பொறுமை போன்ற நல்ல ஒழுக்கங்கள் மனிதனை உயரத்திற்கு கொண்டு செல்கின்றன. நாம் சாலையில் செல்லும்போது போக்குவரத்து விதிகளை பின்பற்றுவது கூட ஒரு ஒழுக்கமே. குப்பைகளை சாலையில் வீசாமல் இருப்பது சமூக ஒழுக்கம். மற்றவர்களின் உணர்வுகளை மதிப்பது மனித ஒழுக்கம். நேரத்தை மதிப்பது வாழ்க்கை ஒழுக்கம். ஒழுக்கம் வீட்டிலிருந்தே தொடங்குகின்றது. பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு நல்ல பழக்கங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். நன்றி, தயவு செய்து, மன்னிக்கவும் போன்ற நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தும் பழக்கம் சிறு வயதிலேயே உருவாக்க வேண்டும். ஒரு சமுதாயத்தின் முன்னேற்றம் அந்த சமுதாயத்தில் வாழும் மக்களின் ஒழுக்கத்தை பொறுத்தது. ஒவ்வொருவரும் தங்கள் கடமையை சரியாக செய்தால் நாடு முன்னேறும். அதனால்தான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்பட வேண்டும் என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர். தலைவராக உயர விரும்புவோர் முதலில் ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் வெற்றி பெற அறிவு மட்டுமே போதாது, ஒழுக்கமும் அவசியம். ஒழுக்கம் மனிதனை தவறான பழக்கங்களிலிருந்து பாதுகாக்கிறது. ஒழுக்கமுள்ள மனிதன் எங்கு சென்றாலும் மதிக்கப்படுவான். அது நமக்கு நம்பிக்கையையும் நல்ல பெயரையும் தருகின்றது. எனவே இன்று முதல் நம் வாழ்க்கையில் சிறிய நல்ல பழக்கங்களை உருவாக்குவோம். நேரம் கடைபிடிப்போம், பொய் பேசாமல் இருப்போம், மற்றவர்களை மதிப்போம், பொறுப்புடன் நடப்போம். அப்போதுதான் நம் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். ஒழுக்கமுள்ள சமூகம் அமைதியையும் முன்னேற்றத்தையும் கொண்டதாக இருக்கும். நல்ல ஒழுக்கம் நல்ல நட்பையும் நல்ல சூழலையும் உருவாக்குகின்றது. மனிதனை உயர்த்தும் மிக பெரிய செல்வம் ஒழுக்கம் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். பள்ளி, வீடு, சமூகம் என எல்லா இடங்களிலும் ஒழுக்கம் அவசியம். ஒழுக்கம் உள்ளவர்களுக்கு நம்பிக்கை அதிகமாக இருக்கும். ஒழுக்கமுள்ள சமூகம் அமைதியாகவும் முன்னேற்றமும் கொண்டதாகவும் இருக்கும். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்பட வேண்டும் என்ற பழமொழி அதன் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. பொறுமை, பணிவு, அன்பு ஆகியவை ஒழுக்கத்தின் பண்புகளாகும். ஒழுக்கம் இல்லாத அறிவு சமூகத்திற்கு ஆபத்தாக மாறலாம். சிறுவயதில் கற்ற ஒழுக்கம் வாழ்நாள் முழுவதும் வழிகாட்டும். ஒழுக்கம் வெற்றிக்கான அடித்தளமாக கருதப்படுகின்றது. நேரம் கடைபிடித்தல் ஒழுக்கத்தின் முக்கிய பகுதி. பெரியவர்களை மதிப்பது நல்லொழுக்கத்தின் அடையாளம். சமூகத்தில் ஒழுக்கம் இருந்தால் குற்றங்கள் குறையும். ஒழுக்கம் மனிதனுக்கு நம்பிக்கை மற்றும் மரியாதையை பெற்றுத்தருகிறது. ஒழுக்கமான மாணவர்கள் நாட்டின் நல்ல குடிமக்களாக உருவாகின்றனர். தொழில், பணியிடங்களில் ஒழுக்கம் முன்னேற்றத்தை அளிக்கின்றது. சுய கட்டுப்பாடு மற்றும் பொறுப்புணர்வு ஒழுக்கத்தின் மூலம் உருவாகின்றது. ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கை திசை மாறிய வாழ்க்கையாக மாறும். திருவள்ளுவர் ஒழுக்கத்தின் முக்கியத்துவத்தை திருக்குறளில் வலியுறுத்தியுள்ளார். ஒழுக்கம் மனித வாழ்வின் முதுகெலும்பாக இருந்து வெற்றி பாதையை காட்டுகிறது. ஒழுக்கத்தை காப்போம், உயர்ந்த வாழ்க்கையை உருவாக்குவோம் என்ற கருத்தும் இதில் அடங்கும். குடும்பத்தில் ஒழுக்கம் இருந்தால்

0: அவர் குறிப்பிட்டார். நாட்டு மக்களின் கடின உழைப்பு மற்றும் சீர்திருத்தங்களுக்கு கிடைத்த வெற்றி இது என்றும் அவர் கூறினார். உலக அளவில் இதுவரை இல்லாத அளவிற்கு சவாலான சூழ்நிலை நிலவி வருவதாக குறிப்பிட்ட பிரதமர், இவற்றை மக்களின் ஒருங்கிணைந்த முயற்சிகளோடு இந்தியா வெற்றிகரமாக எதிர்கொள்ளும் என்று தெரிவித்தார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க நாட்டு மக்கள் அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சர்வதேச சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி புதுதில்லி ஆகாஷ்வாணி வளாகத்தில் அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கத்தின் கீழ் மரக்கன்றுகளை நட்டு வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நீர் சேமிப்பின் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். பேரிடர் காலங்களில் உயிர் சேதத்தை தவிர்ப்பதை முக்கியமான நோக்கமாக கொண்டு அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் நடைபெற்ற பேரிடர் மேலாண்மை ஆணையக் கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். மாவட்ட நிர்வாகம் மற்றும் அவசர கால செயல்பாட்டு மையங்கள் 24 மணி நேரமும் பணியாற்றும் வகையில் தயார் நிலையில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். மழைக்காலங்களில் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் இக்கூட்டத்தில் வலியுறுத்தினார். மேகதாது அணையை கட்டுவதற்கு மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை தமிழக அரசு சட்டரீதியாக தடுத்து நிறுத்தும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக சட்டரீதியிலான ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக கூறினார். போதைப்பொருள் புழக்கத்தை முழுமையாக ஒழிக்க தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறவுள்ள தேர்தலில் தாவேக கூட்டணி அரசில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். சட்டப்பேரவை செயலரிடம் அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தம் மீது நம்பிக்கை வைத்து இந்த வாய்ப்பை வழங்கிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்திக்கும் முதலமைச்சர் திரு விஜய்க்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக திரு பிரவீன் சக்கரவர்த்தி சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். திமுக கூட்டணியில்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்வதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு முத்தரசன் கூறியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக அரசுக்கு தங்கள் கட்சி வெளியிலிருந்து ஆதரவு அளித்து வருவதை சுட்டிக்காட்டினார். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் கடன் வாங்கித்தான் நிர்வாகம் செய்ய முடியும் என்றும் திரு முத்தரசன் தெரிவித்தார். கோவையில் அப்துல் கலாம் பெயரில் அரசியல் பயிற்சி மையம் தொடங்கப்படும் என்று பிஜேபியிலிருந்து விலகியுள்ள திரு அண்ணாமலை கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் காணொலி வாயிலாக இதனை தெரிவித்த அவர், புதிய அரசியல் இயக்கம் தொடங்கப்பட உள்ளதாக கூறினார். தாம் தொடங்கவுள்ள இந்த இயக்கம் அடுத்த தேர்தலில் போட்டியிடும் என்றும் அவர் தெரிவித்தார். கோவை மையத்தில் பயிற்சி எடுத்தவர்கள் வரும் தேர்தல்களில் போட்டியிடுவார்கள் என்றும் திரு அண்ணாமலை தெரிவித்தார். நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்காசி, திருநெல்வேலி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 5 தங்கப்பதக்கங்களை வென்றது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் சீனியர் பிரிவில் அபய் பர்மனும் மகளிர் சீனியர் பிரிவில் ரித்து மோண்டலும் தங்கப்பதக்கம் வென்றனர். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற ஆடவர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. பர்மிங்ஹாம் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர், ஜப்பானின் டக்கேரு யுசுகி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-5, 7-6 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் பேட்ரிக், ஈக்வடாரின் டிகோ ஹிடால்கோ இணையை வென்றது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தேவ்குமார் மீனா, குல்தீப் குமார் உட்பட 54 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி சீனாவின் அர்தோஸில் அடுத்த மாதம் 9 தேதி தொடங்கி 12 தேதி வரை நடைபெறவுள்ளது. ஆசிய தனிநபர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சவிதா ஸ்ரீ முதலிடத்தில் உள்ளார். உலான்பட்டாரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு 8 சுற்று முடிவில் அவர் 6.5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். குத்துச்சண்டை போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் மகளிர் 48 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் மீனாட்சி ஹூடாவும், 57 கிலோ இடைப்பிரிவில் ஜாஸ்மின் லம்போரியாவும் முதலிடத்தை பிடித்துள்ளனர். இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. டூர்சூன் ஜோடாவில் நடைபெறவுள்ள போட்டி 8:30 தொடங்குகிறது. உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம், 2 வெண்கல பதக்கங்களை வென்றது. மகளிர் 57 கிலோ இடைப்பிரிவில் மணிஷாவும், 59 கிலோ இடைப்பிரிவில் நேஹா சங்வனும் தங்கப்பதக்கம் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம், 2 வெண்கல பதக்கங்களை வென்றுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இன்றைய செய்திக் கதம்பத்தில் உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி எமது

0: இத்துடன் இன்றைய இளைய பாரதம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் தொடரும்.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் ஷாமலா. நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராகவும் வலுவாகவும் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று சூரத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.7% அதிகரித்துள்ளது, நமது பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளதை எடுத்துரைப்பதாக

0: செய்தியாளர்கள் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன. உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி சேலம் மாவட்டத்தில் சுற்றுச்சூழலை மேம்படுத்தும் வகையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
1: மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிலக்காடும் உடையது அரண் என்கிறார் உலக பொதுமறை தந்த வள்ளுவர். வனத்தின் பரப்பு அதிகமாகும் போது சரியான நேரத்தில் பருவமழை கிடைப்பது தொடங்கி எண்ணற்ற நற்பயன்கள் உருவாகும். தமிழகத்தின் மிகப்பெரிய மாவட்டங்களில் ஒன்றான சேலத்தில் வனப்பரப்பு 28% உள்ளது. இதனை 33% உயர்த்திடும் நோக்கில் மரக்கன்றுகளை தயாரித்து விவசாயிகளுக்கு வனத்துறை வழங்கி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக நடப்பாண்டு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் வனத்தையொட்டிய காப்புக்காடுகள், தனியார் நிலங்கள், அரசு நிலங்களில் மரக்கன்றுகள் நடவு செய்ய மரக்கன்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை ஆண்டுக்கு 6385 ஏக்கரில் மரக்கன்றுகள் நடவு செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 10 ஆண்டுகளில் சேலம் மாவட்டத்தில் 1 கோடி மரக்கன்றுகளுக்கு மேல் நடவு செய்ய வனத்துறை திட்டமிட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக அத்தி, புங்கன், அரசு, மலைவேம்பு, தேக்கு, மகாகனி, நாவல் உள்ளிட்ட லட்சக்கணக்கான மரக்கன்றுகளை வனத்துறையினர் தயார் செய்து வருகின்றனர். இவ்வாறு தயார் செய்யப்படும் மரக்கன்றுகள் விவசாயிகள், இளைஞர்கள் என அனைத்து தரப்பினருக்கும் வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த ஓராண்டில் மட்டும் சேலத்தில் சுற்றுச்சூழல் மன்றம் வாயிலாக 50,000 மேற்பட்ட விதைப்பந்துகளை மாணவர்கள் உருவாக்கியுள்ளனர். இதுபோன்ற சுய பொறுப்புணர்வே சுற்றுச்சூழலை மேம்படுத்தும் என்கிறார் பேராசிரியர் பிருந்தாதேவி.
2: ஒரு பறவை தன்னோட வாழ்நாளில் 10,000 மரங்களை உருவாக்குதுங்கிறப்ப நம்ம மனிதர்களாக முடியாதா அப்படிங்கிற ஒரு சிறு முயற்சி தான் எங்கள் என்வாரன்மெண்டல் ஸ்டூடெண்ட்ஸ் கிளப் மூலமாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இது எப்பவுமே எங்களுக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கும். நாங்கள் சொல்ற ஒரே விஷயம் இந்த வேர்ல்ட் என்வாரன்மெண்ட் டேல மெசேஜ் என்னன்னாக்க, செல்ஃப் டிசிப்ளின், அது ரொம்ப முக்கியம். எங்கே நீங்கள் போனாலும் பொது இடங்களுக்கு அந்த இடத்தை நம்ம தூய்மையாக வச்சுக்கிறோமான்றது ரொம்ப முக்கியம். குப்பையை குப்பை தொட்டியில் போடுங்க, முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக்ஸை ரெடியூஸ் பண்ணுங்க. அப்படி பண்ணாலே நம்ம நிறைய விஷயங்கள் மாற்றத்தை கொண்டு வர முடியும்.
1: தனிப்பட்ட ஆர்வம் காரணமாக கடந்த ஓராண்டில் பபித் என்ற மாணவர் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் மரக்கன்றுகளை அவரே வளர்த்து வருகிறார். கடும் வெப்பத்தை குறைக்க அனைவரும் மரக்கன்றுகளை நட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார் மாணவர் பபித்.
3: நாம் இது எல்லாருமே ஃபாலோ பண்ணும்போது நம்ம இப்போ இருக்க டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாகுது, நமக்கு ஹீட் இஷ்யூலாம், இதனால நமக்கு காம்ப்ளிகேஷன் அதிகமாகுது. ஸோ இதெல்லாம் நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்காக நாம் ஏசி அதுன்னு வாங்குறதுக்கு பதிலாக ஆளுக்கு ஒரு 2 மரம் மட்டும் வச்சு அதை 2 மரத்தையும் நல்லா க்ரோ பண்ணாவே போதுமானது. கிளைமேட் சேஞ்சஸ், அப்புறம் இர்ரெகுலர் சேஞ்சஸ் எல்லாத்தையுமே நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம்.
0: சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி எமது அரியலூர் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
4: மனித இனத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை தடுக்க அனைத்து நாடுகளும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. தற்போதுள்ள சூழலில் பெருகி வரும் வாகனங்களின் பயன்பாடு, தொழிற்சாலைகள் பெருக்கம், நீர்நிலைகளில் ஏற்படும் மாசுபாடு ஆகியவை சுற்றுச்சூழலை பாதிக்க முக்கிய காரணியாக கருதப்படுகிறது. சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் பேட்டரி மூலம் இயக்கப்படும் வாகனங்கள் சூரிய ஒளி மின்சாரத்தை பயன்படுத்த என பல்வேறு மானிய திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. சுற்றுச்சூழல் மாசுபாட்டால் பருவநிலையில் மாற்றம் ஏற்பட்டு மனிதன் உள்ளிட்ட உயிரினங்களுக்கு பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுவதையும் நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம். இந்நிலையில் இயற்கையோடு மனிதன் உள்ளிட்ட உயிரினங்கள் வாழ்ந்தால் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை பெருமளவில் குறைக்கலாம் என்ற எண்ணத்தில் அரசு மற்றும் தன்னார்வலர்கள் மூலம் மரக்கன்றுகள் நடந்த திட்டமும் தற்போது மத்திய மாநில அரசுகள் மூலம் தீவிரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக அரியலூர் மாவட்டத்தில் உள்ள சோலைவனம் என்ற தன்னார்வல அமைப்பு மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து வாரணவாசி ஊராட்சிக்குட்பட்ட அரசு புறம்போக்கு இடமான 59 ஏக்கர் பரப்பளவில் அறிவுசார் சூழலியல் பூங்கா அமைக்கும் பணி தொடங்கப்பட்டது. இதில் பல்வேறு வகையான நாட்டு மரங்கள், பல மரங்கள் நடப்பட்டு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்ட பணியாளர்கள் மூலம் பராமரிக்கப்பட்டு வருகிறது. மேலும் பல்வேறு நாட்டு மரக்கன்றுகளும் உற்பத்தி செய்யும் பணியிலும் இந்த பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இவ்வாறு உற்பத்தி செய்யப்படும் மரக்கன்றுகள் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு ஊராட்சிகளுக்கு அனுப்பப்பட்டு ஊராட்சிகள் பசுமை ஊராட்சிகளாக மாற்றுவதற்கான நடைமுறையும் எடுக்கப்பட்டு வருகிறது. இது குறித்து சோலைவனம் அமைப்பை சேர்ந்த இளவரசன்,
5: ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினம், இது விழா மட்டும் அல்ல, நம் எதிர்கால சந்ததியினரின் உறுதிமொழி. ஒவ்வொரு மரங்கள் வெட்டப்படும் போதும் 1000கணக்கான உயிர்களின் வாழ்விடம் அளிக்கப்படுகிறது. ஒரு நீர்நிலை மாசுபடும் போது ஒரு தலைமுறையின் நீர் ஆதாரம் அளிக்கப்படுகிறது. நாம் பயன்படுத்தும் அளவுக்கு அதிகமான நெகிழி பைகளால் நம் நீர்நிலைகள் மட்டுமல்ல நம் மண்ணும் மாசாகிறது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பது அரசாங்கத்தின் கடமையும் அல்ல, ஒவ்வொரு தனி மனிதனின் கடமையும் கூட. அதனால் நம் இந்த சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு நாம் ஒவ்வொருவரும் மரங்கள் நடவு செய்து பாதுகாப்போம், நீர்நிலைகளை மேம்படுத்துவோம், நெகிழி பயன்பாட்டை குறைப்போம்.

0: நம்ம வந்து இயற்கையிட்ட வந்து எடுக்கிறத குறைவா எடுத்துக்கிட்டு இயற்கைக்கு அதிகமா செஞ்சோம்னா இந்த சுற்றுச்சூழல் வந்து மாசு இல்லாம பராமரிக்க முடியும்.
1: சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி திருவள்ளூர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பசுமை திட்டங்கள் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
2: உலக சுற்றுச்சூழல் தினம் எதிர்கால தலைமுறையினருக்கு வளமான இயற்கை சூழலை உருவாக்கும் நோக்கத்தில் நீர்நிலைகள் பாதுகாப்பு மற்றும் புவி வெப்பமயமாதல் உள்ளிட்ட காரணிகளை தடுக்கும் விதத்தில் காலநிலை நடவடிக்கை மற்றும் இயற்கையால் ஈர்க்கப்பட்டது காலநிலைக்கு நமது எதிர்காலத்திற்காக என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு 2026 அனுசரிக்கப்படுகிறது. பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு முன்னெடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட கோவிந்தன் தாங்கல் ஏரியில் சுமார் 200 பனைக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. உலக சுற்றுச்சூழல் தினம் குறித்து தன்னார்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கூறுகையில்,
3: அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ரீகன். ஆவடி பல்லுயிர் பாதுகாப்பு நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநராக இருக்கேன். என்விரான்மெண்டல பாதுகாக்கக்கூடிய ஒரு நாளாக உலக இருக்கிற எல்லா நிகழ்வுகளும் நிறைய பகுதிகளில் இதை சிறப்பாக கொண்டாடி வர்றாங்க. இந்த சூழலை எப்படி பாதுகாக்க வேண்டும், இளைஞர்களை அதில் எப்படி இணைக்க வேண்டும், பள்ளிக்கல்வி மாணவர்களை எப்படி இணைக்க வேண்டும், குறிப்பாக நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை எப்படி RRR என்று சொல்லக்கூடிய ரீசைக்கிள், ரெடியூஸ் அண்ட் ரீயூஸ் என்ற மூன்று நிலைகளை பற்றி நாம் இன்னைக்கு வருகின்ற தலைமுறைக்கு அதிகம் அளவில் நாம் எடுத்துரைக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழல் இருக்கும். காரணம் என்னவென்றால், நாம் உணவாக பயன்படுத்தக்கூடிய சின்ன சாக்லேட் கவர் கூட சரியான முறையில் நமக்கு அப்புறப்படுத்த முடியாத சூழ்நிலை தான் இன்னைக்கு மாணவர் மத்தியில் இருக்கு. தூக்கி கீழே போட்டுறோம். அதிலிருந்து நாம் வந்து பல பிளாஸ்டிக் என்ற இந்த நம்ம சூழ்ந்திருக்கிற இந்த சுழற்சி முறையில் நம்ம தோற்று கொண்டே இருக்கிறோம். வருகின்ற தலைமுறைக்கு இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. ஒரு ஒரு மைக்ரோகான் பிராக்டிஸும் பல பிளாஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மண் வளத்தை பாதிப்படைகிறது, நீர் வளத்தை பாதிப்படை செய்கிறது. அதனால் சுற்றுச்சூழலில் உள்ள பல்லுயிர் சூழல், மனிதன் மட்டும் வாழ்வதற்கு இந்த பூமி அல்ல, பல்லுயிர் சூழல்கள் உள்ள அனைத்து உயிரினங்களும் நாம் பாதுகாக்க வேண்டிய கட்டாய கடமையில் உள்ளோம். காலங்கள் வந்து இன்றைக்கு எல்நினோ நானினோன்னு சொல்லக்கூடிய வெப்ப அலைகள் டிசாஸ்டரா சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கு நாம் பொதுமக்கள் எந்த வகையில் அரசுக்கும் சரி தன்னார தொண்டர்களுக்கும் நாம் எப்படி உதவி செய்ய போகிறோம் என்பதை கருத்தில் கொண்டு வளரும் பிள்ளைகளையும் நம் சுற்றுப்புறத்தையும் நாம் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதே இந்த June 5 ஒரு முக்கியமான குறிக்கோள். ஒவ்வொரு ஆண்டும் இதை இந்த நாள் மட்டும் இல்லாமல் 360 நாம் பின்பற்ற வேண்டும்.
1: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் அன்னையின் பெயரில் ஒரு மரம் வளர்ப்போம் என்ற இயக்கத்தின் கீழ் புதுதில்லியில் உள்ள குடியரசு துணைத் தலைவர் மாளிகையில் மரக்கன்றை நட்டு வைத்தார். ஏர்ட்ரங்க் நிறுவனம் இந்தியாவில் சுமார் 3,00,000 கோடி ரூபாய் முதலீடு செய்யவும் 5 GW திறன் கொண்ட தரவு மையத்தை உருவாக்கவும் திட்டங்களை அறிவித்துள்ளது நாட்டின் டிஜிட்டல் உட்கட்டமைப்பு பயணத்தில் குறிப்பிடத்தக்க மைல்கல்லாகும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். டென்மார்க்கின் அரசியலமைப்பு தினத்தையொட்டி அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு லார்ஸ் லூக்கே மற்றும் அந்நாட்டு மக்களுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இருதரப்பு நல்லுறவு மற்றும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த உறுதியுடன் உள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சூரத்தில் இன்று திறந்து வைக்க உள்ள ESI மருத்துவமனை 12,00,000 மேற்பட்ட தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு சிறந்த சுகாதார சேவையை உறுதி செய்யும் என்று மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் ரஜோரியில் ராணுவ நடவடிக்கையின்போது 18 வீரர்கள் உயிரிழந்ததாகவும் அங்கு தொடர்ந்து குண்டுவீச்சும் துப்பாக்கிச் சூடும் நடைபெற்று வருவதாகவும் பல்வேறு சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் செய்தி முற்றிலும் தவறானது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. அந்த காணொலி பதிவு ஜம்மு காஷ்மீரின் ரஜோரிக்கு தொடர்பில்லாதது என்றும் ஐரோப்பாவின் மால்டாவில் உள்ள ஒரு தொழிற்சாலையில் நடந்த வெடி விபத்துக்கான காணொலி அது என்றும் மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது.
4: இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: இனி செய்தி அறிக்கைகள் தொடரும். டெல்லி அஞ்சல்.
2: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கி சாத் மே முகேஷ் குமார். प्रधानमंत्री नरेंद्र

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: பாரதிய சேனா தேசபக்தி பாடல் கேட்கலாம்.
2: நமஸ்கார், மை ஹூம் கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோன் கோ மேரா பாரம்பார் பிரணாம். ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா, ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை, ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை, ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை, பேராமிலிட்டரி கே அர்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை, ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே ஏக் ஏக் நாகரிக் கோ யே கீத் சமர்ப்பித் ஹை. ஹமாரே தேஷ் கி பாவனாவோ கே அனுரூப் ஹமாரி பாரத் கி சேனாவோ கே கௌரவ் கா கான் ஓர் ஸ்துதி ஹி யஹ கீத் ஹை. ரக் ரக் மே ஜோஷ் பர் தேனே வாலா யஹ கீத் ஹமாரே ஹர் பாரதிய கோ சமர்ப்பித் கர்த்தா ஹூம். மை ஹூம் ஆப்கா கைலாஷ் கேர்.
3: அம்ய சக்தி ஏவம் ஷௌர்ய கி பஹ்சான் ஹை பாரதிய சேனா, ஜல் தல் ககன் கி ரக்ஷா கா வரதான் ஹை பாரதிய சேனா, ஹர் அங்கட் கா சமாதான் ஹை பாரதிய சேனா, பாரத் கா கௌரவ் ஹை, ஸ்வாபிமான் ஹை பாரதிய சேனா.

தங்கள் உயிரை துச்சமென மதித்து நம் தேசம் காக்கும் முப்படை வீரர்களுக்கான சமர்ப்பணம் இந்த பாடல். நேரம் 8:16, முதலில் அஜய் சக்கரவர்த்தி பாடியுள்ள பாடல், படம் ஹே ராம்.

0: கண்டு கொண்டேன் திரைப்படத்தில் சங்கர் மகாதேவன் குழுவினர் பாடியுள்ள பாடல்.
1: இல்லை இல்லை சொல்லு ஒரு கணம் போதும்

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-64-58 044-249-8-64-58
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com.
2: நேரம் 8:33. 30 நொடி. திரைக்காணத்தில் தொடர்ந்து யுகேந்திரன் ரேஷ்மி பாடிய பாடல் படம் பார்த்தேன் ரசித்தேன்.

0: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. இந்த ஸ்பெஷல் சீரீஸ் 12 இயர்ஸ் ஆஃப் த மோடி கவர்மெண்ட். நவ் வி பிரிங் யூ அன் எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ வித் பரத் கேடா, செக்ரட்டரி மினிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோ, ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், ஆன் மேஜர் ரீஃபார்ம்ஸ் அண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் ஃபார் த க்ரோத் அண்ட் எம்பவர்மெண்ட் ஆஃப் எம்எஸ்எம்இஸ். இன்டர்வியூவர் இஸ் அர்ஜுன் ஜே சௌத்ரி.
1: விசேஷ ஸ்ருங்கலா மோடி சர்க்கார் கே 12 சால் கே அந்தர்கத் ஆஜ் சுனியே सूक्ष्म, लघु और मध्यम उद्योगों के विकास के लिए प्रमुख नीतिगत सुधारों और पहलों पर सूक्ष्म, लघु और मध्यम उद्यम मंत्रालय के सचिव भरत खेड़ा के साथ विशेष साक्षात्कार. साक्षात्कार कर रहे हैं अर्जुन जी चौधरी.
2: A warm welcome to our listeners on Akashvani, and today we're joined by Shri Bharat Kheda, who is the secretary at the Ministry of Micro, Small and Medium Enterprises, and we will be discussing about the major reforms and initiatives in the growth and empowerment of MSMEs. Bharat Kheda ji, a warm welcome to you on this podcast.
3: It's a matter of pleasure to be here with you today.
2: And the reason why we are having this special discussion on MSMEs is the growth of the number of the entities that are in business right now, entrepreneurship, the employment that all of this has brought in, and really the contribution to the gross domestic product of the economy as well. But we'll try and simplify it for the benefit of our listeners on Akashvani. Bharat Kheda ji, agar hum isko saral tarike se dekhe, to entrepreneurship ka role kya raha hai MSMEs mein?
3: دیکھیے ایم ایس ایم ایز میں سب سے امپورٹنٹ اگر کوئی چیز ہے تو وہ ہے انوویشن. اور میں یہ سمجھتا ہوں انٹرپرینر

நேரம் 11:45. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு. தொடர்வது திரைகானம், முதல் பாடல் தெய்வமகன் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் குரலில்.

வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தா, வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தா, வட்ட கண்கள் சுழந்தாடிட வாரா எந்தன் விருந்தா, ஆடை கொஞ்சம் அசைந்த

உன்மேனி வண்ணம் செவந்தி மெல்ல பேசும் இதழ் பூதிலே தேனை கொஞ்சம் அருந்தி கூந்தல் தன்னை திருத்தி மீன கூந்தல் தன்னை

0: சாய்க்கிறா, அவ உதட்ட கடித்துக்கிட்ட மெதுவாக சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா.
1: அதுதான் நிறைவாக தங்கச் சுரங்கம் படத்திற்காக ஒலிப்பது டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா, குரல்கள்.

0: என்னடி சிரிப்பு? இத பாரு, முத முத தொழிலுக்கு போறான், என்கிட்ட பம்பு பண்ணாத.
1: இந்த மதுரக்கார மச்சானுக்கு மஸ்து ரொம்ப ஜாஸ்தி.

0: அடி தக்க
1: திடீர் மேளம்.
0: கல்யாண பந்தலிலே துடும் துடும் துடும், காதலுக்கு ஒரு காலேஜ் வை வை வை குந்தன்.

0: ஒண்ணு ரெண்டு
1: மேலே வேணாம்.
0: தன்னாலே புரிஞ்சிடுச்சா குவா குவா குவா, காதலுக்கு ஒரு காலேஜ் ஹொய் ஹொய் ஹொய், உந்தன் கண்ணுக்குள்ளே தெரியுதடி.

0: படைத்தார் பிறகு
1: தன் அழகை இழந்தது உலகு
0: படைத்தான் பூமியை இறைவன்.

இவன் அதில் பொங்கி வழிந்தது அழகு அதில் பொங்கி வழிந்தது அழகு படைத்தான்.

நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் இதுவரை அடிமைப்பெண், நம் நாடு, 5 லட்சம் ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டு ரசித்தோம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்களே, 100.1 இது சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு நிலையத்தின் பொழுது நள்ளிரவுக்கு பின் 2:11. நேயர்கள் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை என்ற நிகழ்ச்சியில். நினைத்தாலே இனிக்கும் பட்டாக்கதி, பைரவன் ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் ஒளி உலவர கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி அலங்கரிக்க முதலில் நினைத்தாலே இனிக்கும் படத்திலிருந்து பாடல்கள். எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள 7 பாடல்களை கேட்கலாம்.

நான் ஒன்று நீ ஒன்றுதாம்மா. மன்மதன் தந்தானா நம்ம சங்கதி சொன்னானா, மன்மதன் வந்தானா நம்ம

சந்தோஷம் ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். கட்டழகு கொண்டிருக்கு வட்டமிடும் பாட்டிருக்கு தொட்ட இடம் அத்தனையும்.

உயர பறந்து கொண்டாடுவோம். கட்டழகு கொண்டிருக்கு வட்ட வீடும் பாட்டிருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று துன்பமில்லை.

பூமி பறக்கட்டும் ராக்கெட்டிலே, இரவு பொழுது நமது பக்கம் விடிய விடிய கொண்டாடுவோம். கட்டழகு பொண்ணிருக்கு வட்டமீடும் பாட்டிருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று

0: இடை தங்கம் நடை வைரம் இதழ் பவளம் நகை முத்து நீ விண்ணுலக பூந்தோட்டமா.
1: பருவம் ரகங்கள் அழகே காணங்கள் சுகமே பாடல்கள் செல்வங்க

நேரம் நள்ளிரவுக்கு பின் 2:45:40. 100.1 FM கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை மேற்கூட்ட தொடர்ந்து பட்டாக்கத்தி பைரவன் படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். முதல் பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம், மிஸ் ஜானகி, குரல்களில்.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிய நெஞ்சம் மறப்பதில்லை. இன்றைய நிகழ்ச்சியில் நினைத்தாலே இனிக்கும், பட்டாக்கத்தி பைரவன் ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்தோம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: அம்நேர்களை 100.1 இது சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு நிலையத்தில் நேரம். இப்பொழுது நள்ளிரவுக்கு பின் 3:11 நேயர்கள் இனி கேட்கலாம் இனிய ராகம். இன்றைய நிகழ்ச்சியில் பத்மா தல்வாக்கர் அவர்களின் பாட்டு இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து உஸ்தாத் அம்ஜத் அலிகான் அவர்களின் சரோதிசை கேட்டு ரசிக்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: அம்நேர்களை 100.1 இது சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு. நிலையத்தில் நேரம் இப்பொழுது 4:11.
2: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இஞ்சிக்குடி ஈடி ராஜரத்னம் குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்கலாம். முதலில் ராகரத்ன மாலிகச்சி ரீதி கவுளை ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ரூபகதாளம்

0: அடுத்து சதானந்த தாண்டவம். அச்சுததாசர் இயற்றிய பாடல் ராகம் பகுதாரி ஆதிதாளம்.
1: ராகரத்ன மாலிக தியாகராஜ கீர்த்தனை ரீதி கௌள ராகம் ரூபகதாளம்.

பொங்குமங்கலம் நிகழ்ச்சியில் இஞ்சிக்குடி இடி ராஜரத்னம் குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஷிவே பாஹிமாம், கல்யாணி ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனை, ஆதி தாளம்.

0: சென்னை எஃப்எம் கோல்டு.
1: ஆம் நேர்களே, 100.1 இது சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு நிலையத்தில் நிரம்பப்பொழுது 5:11. நேயர்கள் இனி கேட்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க முதலில் ஒழிக்கிறது திருமலை தெய்வம் படத்திற்காக கே.பி. சுந்தராம்பாள் பாடியுள்ள பாடல்.

நேரம் 5:41, 45 100.1 எஃப்எம் கோல்டில் புலரும் பொழுது கற்றுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியை மேற்கூட்ட அடுத்து ஒலிக்கும் குரல்கள் சீர்காழி கோவிந்தராஜன், ஏஎல் ராகவன், எல்ஆர் ஈஸ்வரி, சாரதா, எம்ஆர் விஜயா, மனோரமா ஆகியோர் பாடியிருக்கும் திருமலை தென்குமரி திரைப்பட பாடல்.

0: Mama.
1: Cha-cha.
0: Papa.
1: Cha-cha.
0: Mama.
2: புலரும் பொழுதில் அடுத்து டி எம் சவுந்தரராஜன் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் இணைந்து பாடியுள்ள பாடல் திருமால் பெருமை படத்திற்காக.